0: வணக்கம் நேயர்களே, இந்த முறை உங்களுக்கு தெரியுமாவில் நாங்கள் எடுத்து வந்திருக்கும் சிறப்பு தலைப்பு அமெரிக்கா. 2026 உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல். உலகின் மிக செல்வாக்கு மிக்க நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா தனது 250வது சுதந்திர ஆண்டை கொண்டாடுகின்றது. 1776 ஜூலை 4 திகதி அன்று சுதந்திர பிரகடனம் அறிவிக்கப்பட்ட போது ஒரு புதிய நாட்டின் பிறப்பாக மட்டுமல்ல, உலக வரலாற்றின் திசையையே மாற்றிய ஒரு நிகழ்வாகவும் அமைந்தது. 250 ஒரு நாட்டின் வாழ்க்கையில் மிக பெரிய காலம். ஆனால் உலக வரலாற்றில் வெறும் 250 அரசியல், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரத்தில் இவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய நாடுகள் மிகச் சிலவே. இன்று நாம் பார்க்க போவது அமெரிக்கா எவ்வாறு உருவானது, அதன் சுதந்திரம் ஏன் உலக வரலாற்றில் முக்கியமானது, கடந்த 250 அது உலகிற்கு என்ன கொடுத்திருந்தது, அதன் சாதனைகளும் சவால்களும் என்ன. வாருங்கள், இந்த 250 பயணத்தை ஒன்றாக பார்ப்போம். 18 இன்று அமெரிக்கா என்று அழைக்கப்படும் பகுதிகள் பிரிட்டிஷ் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்த 13 காலனிகளாக இருந்தன. அந்த காலத்தில் மக்கள் பல்வேறு வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகளால் அதிருப்தி அடைந்திருந்தனர். அவர்கள் ஒரு அடிப்படை கேள்வி எழுப்பினர், எங்களையாளும் அரசாங்கத்தில் எங்களுக்கு குரல் இல்லையெனில் ஏன் நாம் வரி செலுத்த வேண்டும்? இந்த கேள்வியே பின்னர் ஒரு புரட்சியாக மாறி பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி இல்லை என்ற கோஷம் நாடு முழுவதும் பரவியது. 1775 போர் தொடங்கியது. ஒரு ஆண்டுக்கு பிறகு 1776 ஜூலை 4 திகதி அன்று உலக வரலாற்றின் மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றான சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்டது. அதில் இடம்பெற்ற வார்த்தைகள் உலகையே மாற்றின. அனைத்து மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டுள்ளனர். இந்த சிந்தனை பின்னர் உலகம் முழுவதும் சுதந்திர இயக்கங்களும் மனித உரிமை போராட்டங்களுக்கும் ஊக்கமளித்தது. புரட்சி போரில் வெற்றி பெற்ற அமெரிக்கா புதிய சுதந்திர நாடாக உருவானது. அமெரிக்கா உருவான போது ஒரு பெரிய கேள்வி எழுந்தது, ஒரு நாடு மக்களால் ஆளப்பட முடியுமா? அந்த காலத்தில் உலகின் பெரும்பாலான நாடுகள் மன்னர்களாலே ஆளப்பட்டன. ஆனால் அமெரிக்கா வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு, சட்டத்தின் ஆட்சி, கருத்து சுதந்திரம், மத சுதந்திரம், சுதந்திரமான நீதித்துறை, அமெரிக்க அரசியலமைப்பு அரசாங்க அதிகாரங்களை 3 பிரிவுகளாக பகுத்தது. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. இந்த முறை பின்னர் உலகின் பல ஜனநாயக நாடுகளுக்கு முன்மாதிரியாக அமைந்தது. சுதந்திரம் பெற்ற அமெரிக்கா வேகமாக வளரத் தொடங்கியது. கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரை வரை நாடு விரிந்தது. புதிய நகரங்கள் உருவாகின. ரயில் பாதைகள் நாட்டை இணைத்தன. தொழில்துறை புரட்சி வளர்ச்சியை வேகப்படுத்தியது. ஆனால் இந்த வளர்ச்சிக்கு ஒரு விலை இருந்தது. பூர்வீக அமெரிக்க மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அடிமைத்தனம் நாட்டின் மிகப்பெரிய முரண்பாடாக இருந்தது. இந்த முரண்பாடுகள் பின்னர் நாட்டை அதன் மிகப்பெரிய நெருக்கடிக்குள் தள்ளின. 19 நடுப்பகுதியில் வடக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களுக்கு இடையிலான பதற்றம் உள்நாட்டு போரில் முடிந்தது. அடிமைத்தனம் அதன் முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருந்தது. 4 நீடித்த இந்த போர் 100 உயிர்களை காவு கொண்டது. அதன் விளைவாக அடிமைத்தனம் சட்ட ரீதியாக முடிவுக்கு வந்தது. நாடு மீண்டும் ஒன்றுபட்டது. இது அமெரிக்க வரலாற்றில் புதியதோர் அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது. 20 தொடக்கத்தில் அமெரிக்கா உலகின் முக்கிய தொழில்துறை சக்திகளில் ஒன்றாக மாறியது. 1 இரண்டாம் உலகப் போர் இந்த 2 போர்களின் முடிவில் அமெரிக்கா உலகின் முக்கிய பொருளாதார மற்றும் இராணுவ சக்தியாக உருவெடுத்தது. 1945 பிறகு உலக வங்கி, சர்வதேச நாண நிதியம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்புகள் அமெரிக்கா முக்கிய பங்காற்றியது. இன்று உலகின் மிக பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக அது திகழ்கின்றது. அமெரிக்காவின் மிகப்பெரிய தாக்கம் அதன் கண்டுபிடிப்புகள். விமானம். ரைட் சகோதரர்களான ஒவிலி ரைட் மற்றும் வில்பர் ரைட் மனிதனின் முதல் வெற்றிகரமான இயந்திர விமான பறப்பை நிகழ்த்தினர். இணையம். இன்று உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் இணையத்தின் அடித்தள தொழில்நுட்பங்கள் அமெரிக்க ஆராய்ச்சி திட்டங்களில் உருவாக்கப்பட்டன. கணினி புரட்சி. ஆப்பிள், மைக்ரோசாப்ட் மற்றும் இன்டெல் போன்ற நிறுவனங்கள் டிஜிட்டல் உலகின் அடித்தளத்தை அமைத்தன. GPS. உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் வழிகாட்டி தொழில்நுட்பமான GPS அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது. விண்வெளி. 1969 அப்போலோ 11 பயணத்தின் மூலம் மனிதன் முதன் முறையாக நிலவில் காலடி எடுத்து வைத்தான். அது ஒரு அமெரிக்க சாதனை மட்டுமல்ல, அது மனித குலத்தின் சாதனையாகவும் கணிப்பிடப்பட்டது. 20th century இறுதியில் புதியதோர் புயற்சி தொடங்கியது, டிஜிட்டல் புரட்சி. கலிபோர்னியாவின் சிலிக்கன் பள்ளத்தாக்கு உலகின் தொழில்நுட்ப மையமாக மாறியது. அங்கிருந்து உருவான நிறுவனங்கள் தான் ஆப்பிள், மைக்ரோசாப்ட், கூகுள், அமேசான், மெட்டா, டெஸ்லா. இன்று உலக மக்கள் தினமும் பயன்படுத்தும் பல தொழில்நுட்பங்கள் அங்கிருந்தே வந்தவை. அமெரிக்காவின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்று அதன் மக்கள். உலகின் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் அங்கு குடியேறினர். விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர், அவர்கள் தங்களது கனவுகளையும் திறமைகளையும் கொண்டு வந்தனர். இந்த பல்வகமையே அமெரிக்காவின் வலிமையாக மாறியது. அமெரிக்காவின் வரலாறு வெற்றிகளால் மட்டும் நிரம்பியதல்ல. அடிமைத்தனம், இனவெறி, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், போர், அரசியல் பிரிவினைகள், இவை அனைத்தும் அதன் வரலாற்றின் பகுதிகளாகும். ஒரு நாட்டின் உண்மையான வலிமை அதன் குறைகளை ஒப்புக்கொண்டு முன்னேறுவதில்தான் உள்ளது. 250 முன்பு தொடங்கிய ஒரு கனவு இன்று உலகின் மிகப்பெரிய ஜனநாயக மற்றும் பொருளாதார சக்திகளில் ஒன்றாக வளர்ந்திருந்தது. அமெரிக்காவின் வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கின்றது. சுதந்திரம், ஜனநாயகம், புதுமை, கல்வி மற்றும் கடின உழைப்பு, இவை ஒரு நாட்டை மட்டுமல்ல உலகையே மாற்றக்கூடிய சக்திகள். 1776 முதல் 2026 வரை 250 இது ஒரு நாட்டின் வரலாறு மட்டுமல்ல, இது சுதந்திரத்தின் சக்தி, மனித முன்னேற்றத்தின் பயணம், எதிர்காலத்தை உருவாக்கிய கனவுகளின் கதை. இந்த கனவுகளின் கதையின் ஊடாகத்தான் இன்று இனால் அமெரிக்க மண்ணில் இருந்து உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி முடிசூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுதந்திரத்தையும் இந்த வரலாற்றையும் எமக்கு தந்த அமெரிக்காவிற்கு எங்கள் நன்றி கலந்த பாராட்டுக்கள். வாழ்க சுதந்திரம், வாழ்க மனித முன்னேற்றம். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ், வணக்கங்கள்.
1: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
0: வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதனின் வெற்றியை அவரது பதவியாலும் செல்வத்தாலும் மட்டும் அளவிட முடியாது. அவர் தனது சமூகத்திற்கு என்ன விட்டு சென்றார் என்பதுதான் உண்மையான அளவுகோல். இன்று நாம் பார்க்க போகும் நபர் ஒரு கணனி விஞ்ஞானி, ஒரு தொழில்நுட்ப முன்னோடி, ஒரு தமிழாசிரியர், ஒரு சமூக தலைவர் மற்றும் ஒரு தன்னலமற்ற கொடையாளர். அவர்தான் முனைவர் பாலா சுவாமிநாதன். அமெரிக்காவில் உயர்ந்த தொழில்நுட்ப உலகில் சாதித்ததோடு உலக தமிழர்களுக்காக பல தசாப்தங்காலமாக உழைத்து வரும் இவரின் வாழ்க்கை பயணம் உண்மையிலே ஊக்கமளிப்பதாகும். டாக்டர் பாலா சுவாமிநாதன் தமிழ்நாட்டின் மதுரையில் பிறந்து வளர்ந்தார். சிறு வயதிலிருந்தே கணிதம் மற்றும் அறிவியல் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அவரது கடின உழைப்பின் பலனாக ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்புறாப்பள்ளி இன்றைய NIT திருச்சிராப்பள்ளியில் கணினி அறிவியல் படித்து தங்கப்பதக்கம் பெற்றார். அதன் பிறகு அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் பல்கலைக்கழகம் சென்ட் லூயிஸ் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் முனைவர் பட்டம் பெற்றார். அறிவை தேடி தொடங்கிய இந்த பயணம் உலகளாவிய தொழில்நுட்ப உலகிற்கு கதவுகளை திறந்தது. முனைவர் பாலா சுவாமிநாதன் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் பல முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றினார். அவரது ஆராய்ச்சியும் தொழில்நுட்ப திறமையும் அவரை உலகின் முன்னணி குவாண்டிடேட்டிவ் ரிசர்ச் நிறுவனங்களில் ஒன்றான ரெனிசான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கு கொண்டு சென்றது. மென்பொருள் உருவாக்கம், தரவு பகுப்பாய்வு, கணித மாதிரிகள், செயற்கை நுண்ணறிவு போன்ற பல துறைகளில் அவர் தனது பங்களிப்பை வழங்கினார். ஆனால் அவரது மனதில் எப்போதும் ஒரு கேள்வி இருந்தது. நான் தொழில்நுட்பத்திற்காக உழைக்கின்றேன், ஆனால் என் தாய்மொழியான தமிழுக்கு என்ன செய்கின்றேன்? 1990களில் கணினியில் தமிழில் எழுதுவது மிகவும் கடினமாக இருந்த காலம். அந்த காலத்தில் முனைவர் பாலா சுவாமிநாதன் உருவாக்கிய மதுரை தமிழ் டிரான்ஸ்லரேஷன் கருவி பலருக்கு தமிழில் தட்டச்சு செய்வதை எளிதாக்கியது. இணையத்தின் தமிழரின் வளர்ச்சிக்கு இது குறிப்பிடத்தக்க பங்காளியாக அமைந்திருந்தது. அவர் உருவாக்கிய இணைய வளங்கள் மூலம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தங்கள் மொழியுடன் இணைந்திருக்க முடிந்தது. அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு தமிழ் கற்பிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. இதனை உணர்ந்த முனைவர் பாலா சுவாமிநாதன் தமிழ் கல்விக்காக தனது நேரத்தையும் திறமையையும் அர்ப்பணித்தார். அவர் இணைந்து உருவாக்கிய நியூயார்க் தமிழ் அகாடமி இன்று நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கும் தமிழ் கற்றுத்தரும் முக்கிய அமைப்பாக விளங்குகிறது. ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலிருந்து பாடத்திட்டங்களை உருவாக்குவது வரை பல பணிகளில் அவர் பங்காற்றியுள்ளார். முனைவர் பாலா சுவாமிநாதன் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம் ஆஃப் நார்த் அமெரிக்கா ஃபெட் அமைப்பின் தலைவராகவும் செயலாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார். அவரது தலைமையில் தமிழ் மாநாடுகள், இலக்கிய நிகழ்வுகள், இளைஞர் தலைமைத்துவ திட்டங்கள், கல்வி கருத்தரங்குகள் போன்ற பல நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடைபெற்றன. உலக பல்கலைக்கழகங்களில் தமிழ் மொழி ஆய்வு வளர வேண்டும் என்ற கனவை அவர் தொடர்ந்து ஆதரித்து வந்தார். அவர் தமிழ்ச்சியார் முயற்சியில் பங்கேற்று உலக தமிழர்களின் கல்வி கனவுக்கு துணையாக இருந்தார். மேலும் தனது மனைவி பிரபா பாலாவுடன் இணைந்து ஸ்டோனி புரூக் பல்கலைக்கழகத்தில் ஆனந்தவல்லி அண்ட் டாக்டர் ஜி சுவாமிநாதன் ப்ரொஃபசர்ஷிப் இன் தமிழ் என்ற நிரந்தர தமிழ் பேராசிரியர் நிதியை நிறுவினார். அடுத்த தலைமுறைகளுக்கு தமிழ் மொழி உயர்கல்வியில் நிலைத்திருக்க உதவும் ஒரு முக்கிய முதலீடாக எதிர்பார்க்கப்படுகின்றது. முனைவர் பாலா சுவாமிநாதன் மற்றும் அவரது மனைவி இணைந்து பல மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகைகள் வழங்கி வருகின்றனர். இளம் தொழில் முனைவோருக்கு ஊக்குவிக்கவும் சமூக முன்னேற்றத்திற்கான திட்டங்களுக்கு ஆதரவு வழங்கவும் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். அவர்களின் சேவை வெற்றி என்பது தனிப்பட்ட உயர்வில் மட்டுமல்ல சமூகத்தையும் உயர்த்துவதில் இருக்கின்றது என்பதை நினைவூட்டுகின்றது. முனைவர் பாலா சுவாமிநாதன் அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் அறங்காவலர்களில் ஒருவராகவும் திகழ்கின்றார். முனைவர் பாலா சுவாமிநாதனின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம் மிகவும் எளிமையானது. கல்வி பெற்றால் உயரலாம், வெற்றி பெற்றால் வாழலாம், ஆனால் சமூகத்துக்கு திருப்பி கொடுத்தால் மட்டுமே வரலாற்றில் நிலைத்திருப்போம். அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் தமிழையும் சமூக பணியையும் ஒரே வாழ்க்கையில் இணைத்த ஒரு சிறந்த தமிழராக முனைவர் பாலா சுவாமிநாதன் திகழ்கின்றார். சரி நேர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நாங்கள் அழைத்து அறிமுகப்படுத்தியது முனைவர் பாலா சுவாமிநாதன். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள். நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: நேர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு உங்களுக்கு தெரியுமா, இன்று இராலும் உங்களை சந்திக்கின்றோம். இன்று நாங்கள் எடுத்து வந்திருக்கும் தலைப்பு குரோசோ. தற்போது உலகத்தில் பிரபல்யம் பெற்ற நாடுகள் வரிசையில் குரோசோவுக்கும் தனியிடம் இருக்கின்றது. கரீபியனின் சொர்க்கம், நிறங்களின் தீவு மற்றும் இயற்கையின் அதிசயம் என்று இதை வர்ணிப்பார்கள். வடகம் உறவுகளை உலகின் மிகவும் அழகுமான ஆனால் பலருக்கும் அதிகம் தெரியாத ஒரு தீவை இன்று நாம் பார்க்கப் போகின்றோம். அதுதான் குரோசோ. நீல நிற கடல், வண்ணமயமான வீடுகள், அற்புதமான கடற்கரைகள், பல கலாச்சாரங்களின் சங்கமம், இவை அனைத்தும் ஒரே இடத்தில் பார்க்க வேண்டும் என்றால் அதுதான் குரோசோ. குரோசோ என்பது கரீபியன் கடலில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய தீவாகும். இது தென் அமெரிக்க நாடான வெனிசுவேலாவுக்கு வடக்கே சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. மேலும் இது நெதர்லாந்து ராஜ்யத்தின் ஒரு தென்னாட்சி நாடாகும். இதன் தலைநகரம் பில்ம்ஸ்டட். குரோசோ உலகம் முழுவதும் அதன் வண்ணமயமான நகர கட்டிடங்களுக்காக பிரபலமானது. ஒரு காலத்தில் இங்குள்ள வீடுகள் அனைத்தும் வெள்ளை நிறத்தில் இருந்தன. ஆனால் வெள்ளை நிறத்தின் பிரதிபலிப்பு கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதால் பின்னர் அனைத்து கட்டிடங்களும் வண்ணமயமாக மாற்றப்பட்டன. குரோசோ ஆண்டு முழுவதும் சூரிய ஒளியுடன் கூடிய வெப்பமான காலநிலையை கொண்டுள்ளது. இங்குள்ள கடல் நீர் பச்சை மற்றும் நீல நிறத்தின் கண்ணை கவரும். உலகின் சிறந்த ஸ்கூபா டைவிங் மற்றும் ஸ்னோக்லிங் இடங்களில் ஒன்றாகவும் குரோசோ கருதப்படுகிறது. 70க்கும் மேற்பட்ட டைவிங் தளங்களும் இங்கு உள்ளன. 1499 ஸ்பெயினின் ஆய்வாளர்கள் இந்த தீவை கண்டுபிடித்தனர். பின்னர் டச்சுக்காரர்கள் இதை கைப்பற்றி முக்கிய வர்த்தக மையமாக மாற்றினர். பல நூற்றாண்டுகளாக இது கரீபியன் கடல் வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகித்தது. மேலும் மேற்கத்திய உலகின் மிக பழமையான யூத குடியிருப்புகளில் ஒன்றும் இங்கே இருக்கின்றது. 2026 வரும் 1.5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட குரோசோ தனது முதல் ஃபிஃபா உலக கோப்பைக்கு தகுதி பெற்றது. இது நாட்டின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகின்றது. உலகம் முழுவதும் குரோசோவை பற்றிய தேடல்கள் அதிகரித்தன. சுற்றுலாத்துறையும் வேகமாக வளரத் தொடங்கியது. குரோசோ பற்றிய சில தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோமாயின், அதிகாரப்பூர்வமான மொழிகளாக டச்சு மற்றும் பாப்பியமெண்டோ மற்றும் ஆங்கிலம் இருக்கின்றது. இங்கிருக்கும் ஆரஞ்சு பழத்தின் தோலில் இருந்து தயாரிக்கப்படும் ப்ளூ குரோகோ லீக்கர் உலக புகழ் பெற்றது. இங்கு அமைந்துள்ள குயின் எமா பிரிட்ஜ் உலகின் நீளமான மிதக்கும் பாலங்களில் ஒன்றாகும். சிறிய தீவு என்றாலும் இயற்கை அழகு, பல கலாச்சாரங்கள், வரலாறு மற்றும் விளையாட்டு சாதனைகள் என அனைத்தையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் அற்புதமான இடம் குரோசோ. ஒரு நாள் கரீபியன் சுற்றுலாவுக்கு செல்ல நினைத்தால் உங்கள் பட்டியலில் கண்டிப்பாக குரோசோவையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். சரி நேர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குரோசோ பற்றிய உங்களுக்கு தெரியுமாவை வழங்கியிருந்தோம். இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தை. மீண்டும் இன்னும் ஒரு அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.
1: என்ன
2: சொல்லு,
1: நான் உன்னை

அன்பு நேயர்களே, நான் விஜயாளர். அமெரிக்க தமிழ் வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். உங்களை தழுவிக் கொண்டிருப்பது வித்யாசாகரின் இன்னிசை பாடல்கள். மேலும் பல பாடல்கள் உங்களை மகிழ்விக்க இருக்கிறது. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள.
1: ஐந்து புலன்களாகிய இன்பம் பெண்ணிடமே உள்ளது.
2: She holds the potential pleasures of all five senses: words to listen to, and a body to gaze at, touch, smell, and taste.
0: பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து.
1: காதல் நோய்க்கு காதலியே மருந்து.
2: What I suffer is the affliction of love, caused by her. For other illnesses, the cure is elsewhere. But for this one, she herself is the cure.
0: நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள்.
1: நீங்கினால் சுடவும் நெருங்கினால் குளிரவும் அவள் எங்கு கற்றாள்?
2: I don't know from where she acquired this strange fire. It inflames me with love when I'm away from her, but cools and comforts me when I'm near her.
0: உருதோறு உயிர் தளிர்ப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல்.
1: தொட்டால் உயிர் தழைக்கும் அமிழ்தும் அவள் தோல்.
2: Caressing her shoulders revives my drooping spirit, as though her shoulders have some magical divine power.
0: ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன்.
1: ஊடல் உணர்தல் கூடலே காதலர் கின்பம்.
2: Little quarrels and reconciliations followed by physical communion are fruits enjoyed by intense lovers.
0: அரிதொரு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதொரும் சேயிழை மாட்டு.
1: நூலறிவு பெருந்தோறும் அறியாமை உணர்தல் போன்றதே கூடல் இன்பம்.
2: Make every intimate physical union a new discovery of joy.

தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

நேயர்களே, இன்னிசை கொண்டு அழகிய கவிதைகளை அலங்கரிக்கும் கவிஞர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: சுருதி.
1: போடா
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
1: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்கத்த

உள்ளமெங்கும் இசைமழை, தரணியெங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம் அன்பார்ந்த கலாரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது மைக்கேல் ஜாக்சன் இசைக்குழுவின் சார்பிலே மணமக்களை வாழ்த்தி ஒரு அற்புதமான பாடல் உங்களது மத்தியிலே.

சிலரடியோடு தம்மை வதையே புரிக்குவத மகராசர்கள் உள்ள காளிதன் இல்ல யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

இரவின் மடியில் தேனினும் இனிய பாடல்களை உங்கள் செவிகளுக்கு ஊட்டும் இரவு நிகழ்ச்சி இது. கலிபோர்னியாவில் நேரம் இப்பொழுது 10:10. உங்கள் திங்கட்கிழமை இரவு நேரத்தை இனியதாக்க திரை இசை திலகம் கீவே மகாதேவன் அவர்களின் தேனிசையில் உருவான பாடல்களை இன்றைய இரவின் வெடியில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நான் குரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

மாட்டேன் கொஞ்சம் பாத்துக்கடா. காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க, ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பாத்துதடா. மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா. மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம்

1967 கந்தன் கருணை திரைப்படத்திற்கு சிறந்த இசை அமைத்ததற்காக இந்தியாவில் தேசிய விருதை பெற்ற கீதை மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வடியில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

அதே பாட்டு அதே பாவம் குரலிலும் அதே குடும் அதே கண் பாடம்மா மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தமாக இருக்கும். அம்மா பாடம்மா நீ பாடும்போது உருவா பாடுற மாதிரி இருக்கு பாடம்.

கொண்டான், கையிறங்கி அள்ளி கொண்டான், கண்ணன் என்னை கண்டு கொண்டான், கையிறங்கி அள்ளி கொண்டான், பொன்னழகு மேனி என்றான், சூச்சரங்கள் சோதி தந்தான்.

முகம் கழிந்த கண்கள்

1942 முதல் 1993 வரை திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைப்படங்களுக்கு இசையமைத்த பெருமையை பெற்ற கி வே மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வடியில் நிகழ்ச்சியில் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இந்தியாவில் இசையமைப்பாளருக்கான முதல் தேசிய விருதை பெற்ற கீவே மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வடிகள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தொழிலாமா கூப்பனா.

அவனுக்கு

நேயர்கள், இதுவரை இரவின் வடிகள் நிகழ்ச்சியில் திரை இசை திலகம் கி வே மகாதேவன் அவர்களின் இசையில் உருவான இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் குரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி, தமிழ் எங்கே மூச்சி.
1: வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது நூலால் எழுவோம் கதை சொல்லல் நிகழ்ச்சி. தமிழகத்தில் குழந்தைகளிடையே வாசிப்பை ஏற்படுத்த நூலால் எழுவோம் என்னும் வாசிப்பு இயக்கம் கோவையில் எழுத்தாளர் ஒடியன் லட்சுமணனால் ஏற்படுத்தப்பட்டது. சமவெளியில் வாழும் குழந்தைகளின் கதை சொல்லல் நிகழ்வை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் தொடர்ந்து ஒளிபரப்ப உள்ளோம். இந்நிகழ்ச்சியின் 18வது கதை சொல்லி சண்மதி. சண்மதியை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் குழந்தைகள் கள செயற்பாட்டாளர் நான்சி கோமகன் அவர்கள். கோவை மாவட்டம் கல்வீரம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார் சண்மதி. சண்மதியின் அப்பா பெயர் சக்திவேல், அம்மா பெயர் சௌமியா. பள்ளி அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கோலாட்ட போட்டி, நாடக போட்டிகளில் தொடர்ச்சியாக பங்கேற்றாலும் வீதி நாடகத்தில் சிறப்பாக நடித்ததற்காக மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார் சண்மதி. மாநில அளவிலான வீதி நாடக போட்டியிலும் இவர் பங்கேற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. கதைகளை படிப்பதிலும் அதை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதிலும் சண்மதிக்கு எப்போதும் ஆர்வம் அதிகம். சண்மதி கூறியிருக்கும் கதை காகமும் தென்னை மரமும். இந்த குட்டி கதை பல நல்ல கருத்துக்களை சொல்லி தந்திருக்கிறது. வாருங்கள், நாமும் சண்மதியின் கதையை கேட்டு மகிழ்வோம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சண்மதி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு மேல்நிலை பள்ளி கல்வீரம்பாளையம். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு தென்னை மரம் இருந்துச்சாம். அதில் சிட்டுக்குருவியும் அணிலும் வாழ்ந்துச்சாம். அது போலவே ஒரு பனை மரத்துல ஒரு காகம் வாழ்ந்துச்சாம். அந்த காகத்துக்கு நீண்ட நாள் ஆசை என்னன்னா, பச்சை பசேன்னு இருக்க தென்னை மரத்துல வாழணுன்ட்டு ஆசை. அதனால் அந்த காகம் வந்து முட்டையிடும் பருவத்தில் கடல்கரைக்கு அருகில் உள்ள ஒரு தென்னை மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், நான் இந்த தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழட்டுமான்ட்டு. அதுக்கு அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், நான் விடுதலை விட மாட்டேன்னு சொல்லிடுச்சா. அதனால் அந்த காகம் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பனை மரத்தில் கூடு கட்டி அதோட குஞ்சுங்களோட வசித்து வந்துச்சான். ஒரு நாள் காலையில் கஜா புயல் வந்துச்சான். அதில் அந்த தென்னை மரம் கீழே விழுந்து அடிச்சுட்டு போயிடுச்சான். அதை பார்த்த அந்த காகம் அந்த தென்னை மரத்து பக்கத்தில் போய், எனக்கு நீ தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழ நீ இடம் தரலல்ல, அதனால தான் இப்படி ஆச்சான்னு சொல்லிச்சான். அதனால் அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், இல்லை எனக்கு வந்து தெரியும், நான் முதிர்த்துட்டேன், நான் விரைவில் கீழே விழுந்துருவேன்ட்டு. அதனால தான் நான் இதில் உன்னைய வாழை இடம் தரலன்னு சொல்லிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது நண்பர்களே? இதில் நமக்கு 3 செய்தி தெரியுது. அது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தன்னம்பிக்கையோட வாழ கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பிறரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் தென்னை மரத்தை விட பனைமரம் மிக வலுவானதோ, அதுக்கப்புறம் எந்த மலையிலையும் கீழே விழுகாது. புரிஞ்சுச்சா நண்பர்களே? நன்றி, வணக்கம்.

கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின்

பத்தாவது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: ஐயா,
2: யாரு? அட, டீ கடைக்கார புள்ள.
1: ஆமாங்க.
2: என்னப்பா விஷயம்?
1: நேத்து பாலிச்சம் கொடுத்தீங்க, இன்னைக்கு திருப்பி கொடுக்கலாம்னு வந்திருக்கங்க.
2: பைத்தியக்கார புள்ள, எடுத்த டீ கடை முல்ல கொடுக்கலாமே. ஆமா, வியாபாரம் எல்லாம் அப்படி இருக்கு
1: ஐயா. உங்க புண்ணியத்துல ஓஹோன்னு இருக்குங்க. நேத்து 2 லிட்டர், இன்னைக்கு 4 லிட்டருங்க.
2: ஆளா, அன்னைக்கு 6 லிட்டர். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறணும். நீங்களும் புத்திசாலித்தனமா இருந்து ஒரு கடங்கப்பிய கொடுக்காம 4 காசை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்க துணிஞ்சு பொண்ண கொடுப்பாங்க.

0: நம்மளும் நாலு காசு சேர்த்தோம்னா இவர் பொண்ணையே நம்ம கட்டிக்கலாம்.
1: ஐயா நான் வர்றையா?
2: போயிட்டு வாங்க. தம்பி ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்.
1: என்னங்கய்யா?
2: என் பொண்ணு வெளியில வராது, பூச்சப்படும். ஒரு 10:30 மணிக்கு ரெண்டு வடையும் ஒரு காப்பியும் கொடுத்து யாராவது பசங்க கிட்ட அனுப்புங்க.
1: இதுக்கு எங்க பையன், கரெக்டா 10:30 மணிக்கு நான் வந்து நிப்பில்ல. நான் வர்றையா? வர்றேங்க, வர்றையா?
2: அந்த புள்ள முகத்தை பாத்தியாமா? கொஞ்சமாவது களவாணித்தனம் இருக்கா பாத்தியாமா? அடடா, ரொம்ப நல்ல புள்ள.
3: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன,

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறி

ஏற்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பொப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றளிகளின் ஊடாக.

0: அமுக்கிற இடத்திலே அமுக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு.
1: ஏன் எழுதிட்டு போறாரு? பதில் சொல்லிட்டு போங்க.
0: இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிற.
1: ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகிறீங்க?
0: அழகாம என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் உன்ட்ட சொல்லப்படாது சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்ட்ட சொல்லாம இருக்க முடியும்?
1: என்னென்ன சொல்ல போறீங்க?
0: சொல்றம்மா, உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்ப்பா. ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து மண்டையை போட்டுருவாங்களாம்னு தெரியாதா உனக்கு?
1: அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர்.
0: அதுக்கு பேரு கேன்சரா?
1: ஆமா.
0: சரி, அது இருக்கட்டும். இது எவ்வளவு நாள் உனக்கு இருக்கு தாயி?
1: எனக்கு கேன்சர் என்ன மாதிரி சொன்னா?
0: அதான் உங்க ஒருத்த மருதமலை மருதமலை திடீரானு அவன் தான் வாடகை எடுத்து உள்ளூர் வெளியூர் அசலூர்லாம் சொல்லியிருக்கான்.
2: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை

0: கொல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லாம் செயல்.
1: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
2: Do all the good you can at all times and places and in all ways possible.
0: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
1: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
2: There is nothing more profitable than righteous living, which gives prosperity and dignity.
0: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
1: தூய மனமே நல்லறம் ஆகும்.
2: Ensure purity of mind. That is the basis of all virtues.
0: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
1: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
2: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: எந்த குறிப்பா இருக்க?
1: டேய், இந்த மூத்திர சத்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சுக்கிற அந்த குறிப்பு
2: தானே நீயா?
0: டேய் டேய், நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுன்னா அந்த உடம்புல அப்படி ஒரு அடிடாது.
2: அது புடுங்க ஐயா, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அதனாலதான் எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

பார்போற்றும் ஹசன் ஹுசைனார் பண்பு நிறை தியாகிகளாம் பார்போற்றும் ஹசன் ஹுசைனார் பண்பு நிறை தியாகிகளாம் பண்பு நிறை தியாகிகளாம் வள்ள

0: தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை.
1: புகழும் வனப்பும் வறுமையால் கெடுமே.
2: Poverty can destroy ancestral honor.
0: இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும்.
1: பெரியோர்க்கும் கூட வறுமையால் சொல்லிழிவும் சோர்வும் வரும்.
2: One may be of noble lineage, but if poverty descends, one will have to bear slights which diminish the human spirit.
0: இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு.
1: இன்றும் தொடருமோ நேற்றைய வறுமை துன்பம்.
2: Poverty, it keeps me living like a dead person. Am I to continue in this agony?
0: நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது.
1: நெருப்பிலும் உறங்கலாம் வறுமையில் கண்ணுறங்கவே முடியாது.
2: It may be possible to sleep in the midst of flames, but it seems impossible to live in extreme poverty.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

வெள்ளியூர் சிலரளியூர் தமைவதையே புரிக்குவத மகராசர்கள் உள்ள காளிதன் இளையாமேனும் நினைவா தலையாகிய ரமேதர் கரிகாலன் படையாம் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நீர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டுக்கள் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

முரசுகள் முழங்குக, யாழிசை மீட்டுக, நெடுங்குழல்கள் ஊதுக ஊதுக.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி தமிழங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது உங்களுக்காக.

0: Adiós, amigo.
1: Yes.
2: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. மீண்டும் நாளை பாவையர் உலகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழங்கள் மூச்சு.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும்னு சொல்லிக்கிறேன். வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது இலங்கையில் பாரம்பரியமான ஒரு பலகாரம் தான். இது வந்து இனிப்பு முறுக்கு என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி அச்சு முறுக்கு என்று சொல்லுவாங்க, அல்லது வெட்டு முறுக்கு என்று சொல்லுவாங்க, அதுவும் இல்லாட்டி கிறக்கு முறுக்கு என்று சொல்லுவாங்க. இது வந்து எல்லா கல்யாண வீடுகள், பூப்புனித நீராட்டு விழாக்கள், குடிபூர்ற வீடுகள், கோயில் திருவிழாக்கள், அது என்ன வந்தாலும் இந்த ஒரு ஸ்வீட் இல்லாமல் எதுவுமே இருக்காது என்ற அளவுக்கு அந்த நாளில் அவ்வளவு ஃபேமஸான ஒரு முறுக்கு. அது நல்லா சாப்பிடக்கல அந்த தேங்காய் பால், அந்த குளக்கிறக்கில் வர தேங்காய் பால் வாசம், அந்த சீனி பானி காய்ச்சி ஊற்றி எடுக்கிற அந்த க்ரன்ச்சினஸ், அந்த அதோட அந்த கடிச்சு அந்த முறுக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்குன்னு கடிச்சு சப்பி சாப்பிடக்கல எல்லா ஃப்ளேவரும் அந்த வாய்க்கில் வேறு சூப்பராக இருக்கும். அந்த நாளில் என்னென்னு சொன்னால் எல்லாமே எங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. என்னென்னு சொன்னால் அளவாத்தா எல்லாம் கிடைச்சது, என்ன இருக்கு மாறாக எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அளவுக்கு அதிகமாக எல்லாமே ஒரு அளவோடு தான் எல்லாம் கிடைச்சது. அப்போ அருமையாக கிடைக்கும் எங்களுக்கு. அப்போ நாங்கள் அந்த சாப்பாடுகளை சாப்பிட்டதால் எங்களுக்கு அதுகளெல்லாம் மறக்க எல்லாமே இருக்கும். ஐயோ, ஒரு பலகாரம் கிடைச்சாலே அது பெரிய ஒரு இது மாதிரியே இருக்கும், என்ன அப்படி இருக்கும் ஆசையாக. இப்போ நினைச்சோடனே செய்கிறதாலேயும் அடிக்கடி பாட்டிகள் அடிக்கடி கொண்டாட்டங்கள் போகிறதாலையும் எல்லா இடமும் எல்லாம் கிடைக்குது. வெளிநாடுகள் இருந்தாலும் நாங்கள் அந்த பாரம்பரியத்தை கைப்பற்றி கொண்டே இருக்கிறோம். என்ன அந்த இதுகளால் எங்களுக்கு அந்த எதுவுமே ஒரு டேஸ்ட்டாக தெரியுது இல்லை. இப்போ இதா அதான்னு தான் நிற்கிறாங்க. ஸோ ஆனால் இந்த முறுக்கு மட்டும் எல்லாருக்குமே பிடிக்கும். சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் பிடிக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம். ஆனால் இது வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டமானது கிடையாது. வெரி சிம்பிளான ரெசிபியில் வச்சு ஈஸியாக செய்யக்கூடியது தான். இப்போ பார்ப்போம் தேவையான பொருட்களை. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வறுத்து இந்த ஊற வச்சு அரைச்சி வறுத்த அரிசிமா, அந்த அரிசிமா வந்து ஒரு கப். நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பாலேயே மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கப் வறுத்த அரிசிமா, அது நீங்கள் சிவப்பரிசியாக இருக்கலாம், வெள்ளை அரிசியாக இருக்கலாம், டசன்ட் மேர். அது என்ன பொரிக்கல வர கலர் தான் வித்தியாசமாக வரும். அடுத்து அரை கப் அவிச்ச கோதுமைமா, அதாவது ஸ்டீம்ட் ஆல் பர்பஸ் ஃப்ளோர். அடுத்து அந்த கப்பாலேயே அரை கப் உளுத்தம்மா, அதுவும் வறுத்து அரைச்ச மா. ஏன் உளுத்தமாக போடுறதுண்டா, அது வந்து எங்களுக்கு நல்ல வாசம் உண்டு சாப்பிடக்கல. அந்த உளுத்தம் வாசம் உண்டு சூப்பராக இருக்கும், அந்த வாசம் வரைக்கல நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த கோதுமைமா போடுறது என்னத்துக்குன்னு சொன்னால், அரிசி அவிச்ச கோதுமைமா போடுறது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் எங்களுக்கு, இல்லாட்டி கொஞ்சம் ஹார்டாக வந்துடும். ஏனென்றா பால் வந்து கொதிக்க வச்சு தான் அதுக்குள்ளே ஊற்றி கிண்டி எடுக்கிறபடியே அது வந்து இந்த ஹார்டாக வந்துடும். அதுக்காக அதை கொஞ்சம் லூசன் பண்ணுறதுக்காகத்தான் அந்த கோதுமைமா போடுறது. தட்ஸ் அ ரீசன். அதுக்கு அது அதனால் அதை கட்டாயம் போட வேணும். நீங்கள் மற்ற உளுத்தையும் கூட போட்டுறாதீங்கோ. கூட போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கடுகடுப்பாக வரும், அந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கு. அதனால் ஒரு கப்புக்கு அரை கப்னு சொல்லி தான் நீங்கள் மற்றதெல்லாம் போடுவீங்க. அடுத்து 2 டீஸ்பூன் எள், அது நீங்கள் கருத்த எள்ளாக இருக்கலாம், வெள்ளை எள்ளாக இருக்கலாம், எது வச்சுருக்கீங்களோ அதை போடுங்க. அந்த எள் ஏன் போடுறதுன்னு சொன்னால் அது அதுவும் அந்த பொரிஞ்சு அந்த முறுக்கோடு சேர்ந்து பொரிஞ்சு வரைக்கலாம் சப்பி சாப்பிடக்கல சூப்பராக இருக்கும். அதுக்காகத்தான் அது போடுறது. மற்ற உப்பு சுவைக்கேற்ப பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், மற்றது பாகு காய்ச்சறதுக்காக சீனி ஒரு கப், அதுக்கு தேவையான தண்ணி அரை கப், மற்றது முறுக்கு குழைக்கிறதுக்கு தேவையான பால், அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 கப்புக்கு பிடிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு செய்யல உங்களுக்கு பதம் சரியாக வரும். அது அவ்வளோந்தான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ செய்முறையை பார்ப்போம். இந்த மா கலவையல் எல்லாத்தையும் உண்டா போட்டு எள் சேர்த்து அப்படியே கலந்து வையுங்கோ. கலந்து வச்சுட்டு தேங்காய் பால், நீங்கள் திக்கான பால் இருந்தால் அதுக்குள்ளே தண்ணி கலந்து அதை கொதிக்க விடுங்கோ. இப்போ இந்த கேன் வாங்குறீங்கன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கு வந்து தண்ணி கலந்து தேங்காய் பால் அளவுக்கு தண்ணி கலந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்குள்ளேயே உப்பை போட்டு டேஸ்ட்டை பாருங்கோ. டேஸ்ட்டை பார்க்கல உங்களுக்கு நல்லா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் என்ன, அது ஒரு இடியப்பத்துக்கு பார்க்கல எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு உப்பு. இல்லாட்டி சில வேளை குறைஞ்சிரும், சில வேளை கூடிரும், நாங்கள் தூளை போட்டு செய்யல. இப்போ இது இந்த பழனி உங்களுக்கு ஈஸி. இப்போ அடுப்பில் நல்லா தேங்காய் பாலை கொதி வாரத்துக்கு விடுங்கோ. ஒரு இந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து கொதி வார அளவுக்கு வந்துட்டுதுன்னு சொன்னால் அதை இறக்கி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆற்றி கொண்டு இருக்கணும் ஏன்னு சொன்னால் பால் திரஞ்சிடும். அதை கொஞ்சம் ஆற்றிட்டு 2-3 தரம் ஆற்றிட்டு அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைங்கோ. ஆக ஆற விட்டு குழைக்காதீங்கோ, அது உதிர்ந்து போயிடும். கொஞ்சம் கொதி நிலையில் இருக்கிறதுல தான் நீங்கள் அதுக்குள்ளே ஊற்ற வேணும். அப்போ தான் அந்த கொஞ்சம் டைட்டாக ஹோல் பண்ணி நிற்கும். இல்லாட்டி மாவு எண்ணெய்க்குள்ளே கரைஞ்சிரும். ஸோ அதை அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சூடாகவே ஊற்றுங்கோ. நல்ல சூடாகவே ஊற்றி ஊற்றி கிண்டிட்டு கிண்டி கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடியப்ப மாவிட பதம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்குன்னு சொல்லி. அந்த இல்லாட்டி முறுக்கு மாட பதத்துக்கு அதை எடுத்து மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை ஒரு மூடி போட்டு ஒரு இடத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 15-20 நிமிஷம் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு எண்ணெயை சட்டிக்கலை விட்டு பொறிக்கிற சட்டிக்கலை விட்டு அதை அடுப்பில் வச்சு எண்ணெயை சூடாக்குங்க. எண்ணெய் சூடாகி வரைக்கில் நல்லா சூடாகி இருக்கணும். எண்ணெய் சூடாகாமல் போட்டிங்கன்றால் எண்ணெய் குடிக்கும் கட்டாயம். அதால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு துண்டை போட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் வந்து மேலே வரும். அதுதான் உண்மையான கொதி நிலையான பருவம். நெருப்பை மீடியம்னு சொன்னால் மீடியமில் ஒளி அப்படியே வச்சுக்கொள்ளணும். ஒரே விதத்தில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரே கலரில் தான் எல்லா பிளாரமும் வரும். இப்போ முறுக்கு அச்சு எடுத்து நீங்கள் அந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிபன் முறுக்கு போடுற அந்த அது இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த முள் முறுக்கு செய்கிற அந்த ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்கும், அது ரெண்டு தான் யூஸ் பண்ணுறது. அந்த 2 அச்சையும் எடுத்து நீங்கள் 2 கலந்து தான் போடுவாங்க. ஒரு நாளுமே ஒரே விதத்தில் செய்கிற இல்லை, 2 இதுலேயும் இருக்கும். நீங்கள் அந்த முள் முறுக்கு செய்கிற அச்சில் அப்படியே நீளமாக ரிபன் மாதிரியே புழிஞ்சிடுங்கோ. புழிஞ்சிட்டு அதை துண்டு துண்டாக வெட்டிட்டு அதை ஒரு இந்த எஜ்ஜையும் அந்த எஜ்ஜையும் சேர்த்து பிடிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஓவல் ஒரு ஒரு பூட இதழ்கிற ஷேப்புக்கு வரும். அப்படி அப்படியே எல்லாத்தையும் செய்து வைக்கணும். ஒரு கொஞ்சம் அரிசி மாவை மெதுவாக தூவிட்டு அல்லது அவிச்ச கோதுமை மாவை மெதுவாக ஒரு பேப்பரில் தூவிட்டு பேப்பரில் தான் போடுங்க என்னென்னு சொன்னால் அந்த ஒட்டி கட்டி பிடிக்காது. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த மற்றது அந்த அச்சில் வச்சு அந்த ரிபன் முறுக்கு செய்கிறதுல பிழிஞ்சுங்க. பிழிஞ்சு நீளமாக விட்டுட்டு அதையும் துண்டு துண்டாக வெட்டிட்டு அப்படியே விடுங்க, அதை அப்படியே பொறிப்பாங்க. கொஞ்சத்தை ஒரு அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புளிஞ்சு வச்சுட்டு இதுக்கு எண்ணெய் கரெக்டாக வந்துட்டுன்னு சொன்னால் அதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் பொறிச்சோடுங்க. இன்னொரு ஹெல்ப் இருந்தால் ஈஸியாக இருக்கும். தனியாக செய்கிறேன் இது கொஞ்சம் தானே ஈஸியாக செய்திடலாம். நீங்கள் அதை வடிவாக பொன்னுறமாக பொறிச்சிடுங்க. பொறிச்சிட்டாக கருக விட்டுறாதீங்க. ஒரு அளவை பொறிஞ்சு கலகலண்டு சத்தம் கேட்குதுன்னால் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ஏன்னெண்டா பிறகு நீங்கள் இறக்கி வச்சா பிறகும் அது அந்த சூட்டில் பொரியும். அப்போ சரியான கரெக்டான பதத்துக்கு வேறும் உங்களுக்கு. அதுக்காக ஏலியாகவும் எடுத்துறாங்க. அந்த தெரியும் உங்களுக்கு அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி அந்த கலர் மாறாமல் இருக்கிற பருவம். அதுக்கு பிறகு இதெல்லா முறுக்கையும் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கொள்ளுங்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் சீனி பாகு எடுக்க வேண்டும். பாகு எடுக்கிறதுக்கு பாகு காய்ச்சக்கூடிய சட்டியை அடுப்பில் வச்சு சீனியை போட்டு அரைக்கப் தண்ணியையும் விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா பபிள்ஸ் எல்லாம் வந்து அது இந்த மேலால் ஒரு 100 ரூபா வரும், அதை எடுத்து போடுங்க. அதை அந்த டேர்ட் வந்து வரும், அந்த சீனியில் இருக்கிற ஊத்தியல் மேலே 100 ரூபா மாதிரி வரும், அதை அள்ளி ஊற்றிட்டு மிச்சத்தை அப்படியே பாகு காய்ச்சுங்க. காய்ச்சி கொண்டு இருக்கல உங்களுக்கு கம்பிப்பதம் வரும். அந்த கம்பிப்பதம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு போலுக்குள்ளே தண்ணி எடுத்து அதுக்குள்ளே இந்த ட்ராப்ஸாக விடுங்க. அது அதுலேயே நின்றுதுன்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டான பதம் போல் மாதிரியே நிற்கும். அப்படி கரைஞ்சி போச்சுதுன்னு சொன்னால் இன்னும் பதம் இருக்குன்றது அர்த்தம். அந்த இதாக வந்துட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் அதை சூட்டோடையே அப்படியே மெதுவாக ஊற்றி கொண்டு அதை குளிக்கி சட்டியை குளிக்க கொண்டு இருங்கோ. கவனம் கையில் ஊற்றிலும் ஊற்றிடாதீங்கோ, விட்டு விட்டு செய்துட்டு நல்லா கலந்து விடுங்கோ. கலந்து இல்லாட்டி ஒரு இதுலேயே ஒட்டி கொள்ளும், மற்றதுகளுக்கு காணாமல் வரும். அப்போ இது வந்து குளிக்க குளிக்க விட்டிங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்ல பதத்துக்கு வந்துடும், எல்லா இடமும் கோட் பண்ணி வந்துடும். அதை ஆற விட்டுட்டு ஏதோ நல்ல ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால், அல்லது ஒரு கண்டெய்னரில் வச்சிங்கன்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே இருக்கும், பழுதாகாது. ஆனால் அந்தளவுக்கு இருக்காது, ஏன்னா முடிச்சிருப்போம் எல்லோரும். இந்த அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நல்லா கரகரண்டு இருக்கும் சாப்பிடைகள், நல்ல முறுமுறு கரகரண்டு இருக்கும். அதுக்காகத்தான் கருக்கு முறுக்குன்னு சொல்கிறோம் இதுக்கு. நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை என்னோடய வானொலிக்கு தாங்கோ. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் வெட்டு முறுக்கு, இலங்கையின் பாரம்பரிய வெட்டு முறுக்கு அல்லது அச்சு முறுக்கு என்று சொல்லக்கூடிய முறுக்கு செய்முறை, இனிப்பு முறுக்கு செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியோ க்ளோச்சஸ்லிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் ஊடாக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நம்ம இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் இலக்கிய கதை ஒன்று கேட்க போறோம். அதாவது ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்னான மணிமேகலையுடைய கதை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். சீவக சிந்தாமணி மாதிரி மணிமேகலையுடைய கதையும் ரொம்ப பெரிய ஒரு கதை தான். ஆனா நிறைய பேருக்கு பெருசா கதை சொன்னா அதுல உடன்பாடு இருக்க மாட்டேங்குது. அதனால நான் நிறைய பகுதிகளை இதுல இருந்து எடுத்துட்டு முக்கியமான அந்த பகுதிகளை மட்டும் மேற்கோள் காட்டி உங்களுக்கு இந்த கதையை சொல்ல போறேன். ஆனாலுமே இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதை தான். வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இது மணிமேகலை. சிலப்பதிகாரத்துல வர்ற கோவலனுக்கும் மாதவிக்கும் அவங்க வாழ்க்கை நடத்திய காலத்துல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு மணிப்பல்லவத்தீவு அப்படிங்கிற தீவுல இருக்கிற மணிமேகலா தெய்வத்தின் நினைவாக கோவலன் மணிமேகலை அப்படின்னு பேர் வச்சாரு. கோவலன் தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் கோவலனுடைய மரணத்துக்கு பிறகும் மாதவி துறவரம் போறாங்க. மாதவி துறவரத்துல இருந்தாலும் தனக்கு பிறந்த மணிமேகலைக்கு நிறைய கலைகளை சொல்லி கொடுத்துதான் வளர்க்கறாங்க. ஆனாலும் தன்னுடைய எதிர்காலத்துல ஒரு துறவி ஆகணும் அப்படிங்கறது தான் சின்ன வயசுல இருந்தே மணிமேகலையுடைய ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கு. இந்த மணிமேகலைக்கு ஒரு தோழி உண்டு. அந்த தோழியுடைய பேரு சுதமதி. மணிமேகலையும் சுதமதியும் ரெண்டு பேருமே துறவரத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்களே ஒழிய நிச்சயமா நம்மளால துறவரத்துல நிலைத்து நிற்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் எந்த மதத்துக்கு துறவரம் போகணும் அப்படிங்கிற சந்தேகமும் ரெண்டு பேருக்கும் எப்பவுமே உண்டு. இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க ஒரு நந்தவனத்துக்கு போறாங்க. அந்த நந்தவனத்துல நிறைய பூக்கள் இருக்கு. அந்த பூக்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அந்த இடத்துல பூக்கள் பறிச்சுட்டு இருக்கும் போது அந்த நந்தவனத்துக்கு நடுவுல ஒரு மணிமண்டபம் இருக்கிறத மணிமேகலை பாக்குறாங்க. ஆசையோட அந்த மணிமண்டபத்துக்கு உள்ள மணிமேகலை போறாங்க. வெளியவே சுதமதி நின்றுறாங்க. இந்த நேரத்துலதான் நந்தவன காவலர்கள் மூலமா அழகான ரெண்டு பெண்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறத இளவரசனான உதயகுமாரன் தெரிஞ்சுக்கிறாரு. உதயகுமாரனுக்கு அதுல ஒரு பெண்ணுடைய அழக அந்த காவலர்கள் வர்ணிச்ச விதம் மிகவும் கவர்ச்சியாக இருக்கவும் அந்த பெண்ணை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தவனத்துக்கு வராரு. அந்த இடத்துல சுதமதி அவருக்கு இடைமறிக்கிறாங்க. நாங்க ரெண்டு பேரும் துறவிகள் அப்படின்னு சொல்லியும் உள்ள இருக்கிற மணிமேகலை நீங்க பார்த்தா கூட உங்கள் மேல காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியும் தடுத்து பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் உதயகுமாரன் கேட்கவே இல்ல. நான் போய் மணிமேகலைய பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மணிமண்டபத்துக்கு உள்ள போய் மணிமேகலைய பாக்குறாரு. மணிமேகலை அவ்வளவு அழகா இருக்காங்க பாக்குறதுக்கு. அவங்களோட அழகுல மயங்கி காதல் வயப்பட்டு அவங்க கிட்ட தன்னுடைய காதலையும் சொல்றாரு. ஆனா மணிமேகலை அந்த காதலை ஏத்துக்கல. தான் துறவரம் போறதுல உறுதியா இருக்கிறதா அவர்கிட்ட சொல்றாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மணிமேகலை எங்க போனாலும் உதயகுமாரன் அவங்களை பின்னாடியே தொடர்ந்து போறத ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாரு. மணிமேகலைக்கு இப்பெல்லாம் ஒரு சின்ன சலனம் இருக்கு. அந்த இளவரசனை அடிக்கடி பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய மனம் அலைப்பாயிரதா நினைக்கிறாங்க. அதை தன்னுடைய தோழியான சுதமதி கிட்டையும் சொல்றாங்க. சுதமதி இது ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படின்னு சொல்லியும் எல்லாருக்கும் ஏற்படுற குழப்பம் தான் சொல்லியும் அறிவுரை சொல்றாங்க. இந்த இரண்டு பெண்களும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சக்தி தோன்றி ரெண்டு பேரையும் மயக்கமடைய செய்து. அந்த சக்தி வேற யாரும் இல்லை, மணிமேகலா தெய்வம். அந்த மணிமேகலா தெய்வம் மயக்கமடைஞ்சிருக்கிற மணிமேகலைய மட்டும் தூக்கிட்டு மணிப்பல்லவ தீவு அப்படின்னு ஒரு தீவுல கொண்டு போய் அவங்கள போடுது. மணிமேகலை இந்த தீவுல மயக்கமாயிருக்கும் போதே மணிமேகலா தெய்வம் ஒரு காரியம் பண்ணுது. அது முதல்ல சுதமதி கிட்ட போய் மணிமேகலை மணிப்பல்லவ தீவுல இருக்கிற விஷயத்த மணிமேகலையுடைய பாட்டி கிட்டையும் அம்மா கிட்டையும் தகவல் சொல்ல சொல்லி சொல்லுது. நீ எதுவும் பயப்பட வேணாம், உன் தோழி பத்திரமாதான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆறுதலும் சொல்லுது. இந்த பக்கம் உதயகுமாரன் கிட்ட அந்த தெய்வம் தோன்றி மணிமேகலையை காதலிப்பதை நிறுத்தும்படியும் அவளை பின்தொடர்வதை நிறுத்தும்படியும் அறிவுரை சொல்லுது. இந்த பிறவியில் மணிமேகலை துறவியாதான் வாழணும் அப்படிங்கறது எழுதப்பட்ட விதி அப்படின்னோ அதை மாத்துறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம், நீ அவளை பின்தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அவனுக்கு அறிவுரை சொல்லிட்டு போகுது. அந்த இடத்துல மயக்கமா இருக்கிற மணிமேகலை கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது நிறைய மலர்களும் நிறைய செடி கொடிகளுமா அந்த தீவு அவ்வளோ அழகா இருக்கு. அவங்க கண்களுக்கு முன்னாடி புத்தருடைய பாத சுவடுகள் தெரியுது. மணிமேகலை அந்த பாத சுவடுகளுக்கு பக்கத்துல போய் நின்று அதை வணங்கும் போது அவங்களுக்கு தன்னுடைய முற்பிறவி ஞாபகங்கள் அத்தனையும் வருது. மணிமேகலையுடைய முன்ஜென்ம கதை இதுதான். முன்ஜென்மத்துல மணிமேகலை ஒரு நாட்டுடைய அரசி. மணிமேகலை நிறைய ஜென்மங்கள் எடுத்திருக்காங்க. அந்த ஜென்மங்கள் அத்தனையிலையும் முன்ஜென்மத்திலையும் சேர்த்து மணிமேகலைக்கு கணவனா வந்தது இந்த ஜென்மத்துல இப்போ இவங்களை துரத்தி துரத்தி வர்ற அந்த உதயகுமாரன் தான். குறிப்பா முந்தின ஜென்மத்துல இந்த உதயகுமாரன் ஒரு அரசனா இருந்து அதுவும் கொடுங்கோல் ஆட்சி புரியிற அரசனா இருந்து நிறைய கொடுமைகள் பண்ணியிருக்காரு. கடைசியா அவரு ஒரு புத்த மத துறவிய கொலை செய்திருக்காரு. அந்த கொலை பழி பாவம் முழுவதும் அவர் மேல விழுந்திருக்கு. தன் கணவன் செஞ்சது தவறு அப்படிங்கறத உணர்ற அந்த அரசி புத்த மத துறவி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு தான் என்ன செஞ்சா இந்த பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
நிறைய நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் அன்னதானம் பண்ணணும்னு சொல்லியும் அந்த துறவி சொல்லவே இவங்களும் அன்னதானத்துல ஈடுபடுறாங்க. இப்படியே அவங்களுடைய முன் ஜென்மம் முடிஞ்சு போகுது. அந்த முன் ஜென்மத்துடைய புண்ணியத்தோட பலனா மணிமேகலை இப்படி பிறந்து எத்தனையோ பேருக்கு நல்லது செய்யறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த அரசனோ தான் செய்த பாவத்தின் விளைவாக உதயகுமாரனாக பிறந்து இந்த ஜென்மத்துல மணிமேகலைக்காக அலைந்து திரிந்து நொந்து கடைசியா கொடூரமான ஒரு மரணத்தை சந்திக்கிறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்காரு. இவ்வளவு நாள் எந்த மதத்துக்கு துறவரம் போனோம் அப்படின்னும் துறவரம் போகும்போது நம்ம நிலையா இருப்போமோ இல்லையோங்கிற சந்தேகத்தோடையும் இருந்த மணிமேகலை முழுவதுமாக துறவரம் போறதுக்கு அந்த இடத்துல வச்சு முடிவு பண்றாங்க. இந்த முடிவுக்கு அப்புறமா தீவத்திலகா தெய்வம் அப்படிங்கிற தெய்வம் மணிமேகலைக்கு காட்சி அளிக்குது. அந்த தெய்வம் மணிமேகலைக்கு ஒரு சில வரங்கள் கொடுத்து ஒரு சில அறிவுரைகளும் சொல்லுது. அந்த வரங்கள் படி பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலையால யாருடைய ரூபமும் எந்த இடத்திலையும் எடுக்க முடியும், காத்துல பறந்து போக முடியும், ஒருத்தங்களுக்கு புரியற மாதிரியான விளக்கங்கள் கொடுக்க முடியும். இந்த வரங்கள் மட்டும் இல்லாம இந்த தெய்வம் முக்கியமான ஒரு அறிவுரையும் கொடுத்தது. அந்த அறிவுரை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கதையை தொடர்ந்து கேட்கணும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சது அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறமா இந்த ரெண்டாவது பாதியை தொடருங்க. இப்ப நம்ம இந்த ரெண்டாவது பாதிக்கு போலாம். இந்த மணிமேகலை அப்படிங்கிற காப்பியத்துல மனிதர்களுக்கு சமமா ஒரு பொருளுக்கு முக்கியமான பங்குண்டு. அந்த பொருள் அட்சய பாத்திரம். அந்த அட்சய பாத்திரத்தை பத்தி நம்ம இதுவரைக்கும் பேசவே இல்லை. அந்த அட்சய பாத்திரத்தை பத்தின அறிவுரையை தான் அந்த தெய்வம் மணிமேகலைக்கு கொடுக்குது. அந்த தீவுல இருக்கிற கோமுகி அப்படிங்கிற குளத்துல அட்சய பாத்திரம் கிடக்கிறதாகவும் வைகாசியில வர பௌர்ணமி அன்னைக்கு அந்த பாத்திரம் மேல வரும் அப்படின்னு சொல்லியும் அந்த தெய்வம் சொல்லுது. அந்த பாத்திரம் மேல வரும்போது அத மணிமேகலை தன்னுடைய கையில வாங்கிக்குமாறு அந்த தெய்வம் அறிவுரை சொல்லுது. நல்லவர்கள் கையில மட்டும்தான் அந்த பாத்திரம் போகணும் அப்படிங்கறதுனால இத்தனை நாள் காத்திருந்து அந்த அறிவுரை வழங்கப்படுற ஆள் மணிமேகலை. மணிமேகலைக்கு முன்னாடி இந்த அட்சய பாத்திரம் யார்கிட்ட இருந்தது அப்படிங்கறதுக்கும் இந்த அட்சய பாத்திரம் இந்த மணிப்பல்லவ தீவுக்கு எப்படி வந்தது அப்படிங்கறதுக்கும் ஒரு கதை இருக்கு. அந்த கதை நமக்கு தெரிஞ்சாதான் இந்த அட்சய பாத்திரத்துடைய சிறப்பம்சம் முழுவதுமே நமக்கு தெரியும். நம்ம இப்ப அந்த கதையையும் சேர்த்து பாத்துருவோம். அப்பதான் மணிமேகலையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கான முழு பயனுமே நமக்கு இருக்கு. வட பகுதியில ஆபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஆபுத்திரன் மேல ஒரு பசுவை திருடனதுக்கான வீண் பழி வந்து விழுது. இந்த பழியினால யாருமே அவருக்கு சாப்பாடு கொடுக்காததுனால அவரு நாடு நாடா அலைய ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் கடைசியா வந்து சேர்ந்த இடம்தான் மதுரை. மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் அவருக்கு சரிவர சாப்பாடு கிடைக்கல. அவருடைய திருவோடு அதாவது பிச்சை பாத்திரம் முழுவதுமா கல்லும் மண்ணும் நிரம்பி இருக்கு. இந்த சூழ்நிலையில அவரு சிந்தாதேவி தெய்வம் அப்படிங்கிற தெய்வத்துடைய கோயிலுக்கு போய் தன்னுடைய நிலைமையை நினைச்சு வருந்தி தான் வீண் பழிக்கு ஆளானதை நினைச்சு வருந்தி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துலதான் சிந்தாதேவி தெய்வம் வந்து அவருக்கு அவருடைய திருவோட்டுல சாப்பாடு போடுது. கல்லும் மண்ணும் மறைஞ்சு அந்த பிச்சை பாத்திரத்துல சாப்பாடு நிறையுது. அவர் தன்னுடைய சாப்பாடை தான் மட்டுமே சாப்பிடல, சுயநலமா இருக்கல, வெளியே வந்து அவருக்கு நண்பர்களா இருந்த பார்வை திறன் இல்லாதவர்கள், செவித்திறன் இல்லாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஏழைகள், வறியவர்கள்னு எல்லாருக்குமே அந்த உணவை பங்கிட்டு கொடுத்து தானும் சாப்பிடுறாரு. இப்படி தனக்குன்னு வச்சுக்காம எல்லோருக்கும் உணவை பங்கிட்டு கொடுத்த காரணத்தினால சிந்தாதேவி தெய்வம் அவருடைய பாத்திரத்தை அட்சய பாத்திரமா மாத்தி கொடுக்குது. அதாவது அள்ள அள்ள குறையாமல் உணவெடுக்கக்கூடிய தன்மையுடைய பாத்திரமா மாத்தி கொடுக்குது. இந்த அட்சய பாத்திரத்தை வச்சுட்டு இவரு அந்த நாட்டுல யாரெல்லாம் பசி பிணியில இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு அவரு விளையாட்டா ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு பாக்குறாரு. அதாவது இந்திரன் தான் இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் மழை பொழிய வச்சு சாப்பாடு கொடுப்பாரு. நம்ம கிட்டத்தட்ட நாமளே சாப்பாடு கொடுக்கறதுனால இந்திரன் மாதிரி ஆயிட்டோமோ அப்படிங்கிற நினைப்பு ஒரு நிமிஷம் விளையாட்டா அவருடைய மனசுல வந்ததுனால இந்திரனுக்கு கோபம் வருது. அவ்வளவு நாள் பஞ்சத்துல இருந்த அந்த ஊருக்கு இந்திரன் மழை பொழிய வச்சு செழிப்ப கொடுக்கறாரு. செழிப்பு வந்ததுக்கு அப்புறமா ஊர் மக்கள் உழைச்சுதான் சாப்பிட்டாங்களே ஒழிய இந்த பாத்திரத்தை நம்பி இருக்கல. இந்த பாத்திரத்தினால பயன் இல்லாம போகுது. இந்த நேரத்துலதான் ஆபுத்திரனுக்கு சாவத்தீவு அப்படிங்கிற ஒரு தீவை பத்தியும் அந்த தீவுல உள்ள மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. அந்த சாவத்தீவு அப்படிங்கறது வேற எங்கேயும் இல்லைங்க, இந்தோனேஷியால இருக்கிற ஜாவா தீவுகள் தான் அந்த சாவத்தீவு அப்படிங்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே யாதும் ஊரே யாவரும் கேளிர் தான். இவங்களுக்கு தான் செய்வோம் அவங்களுக்கு தான் செய்வோம்னு பாகுபாடு பார்க்காம இன்னொரு நாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த உதவியை செய்யறதுக்காக ஆபுத்திரன் ஒரு கப்பல்ல பிரயாணப்படுறாரு. கப்பல்ல பிரயாணப்பட்டு சாவத்தீவுக்கு போயிட்டு இருக்கிற அந்த வழியில தான் ஒரு புயல் உருவாகி அந்த கப்பல் கடல்ல கவிழ்ந்து போகுது. அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிற ஆபுத்திரன் வந்து சேர்ற இடம் தான் மணிபல்லவ தீவு. இந்த மணிபல்லவ தீவுல மனிதர்களே கிடையாது. யாருக்கும் இந்த பாத்திரத்தினால எந்த பயனும் கிடையாது. அந்த இடத்துல பொறுமை இழக்கிற ஆபுத்திரன்
அந்த பாத்திரத்தை கோமுகி அப்படிங்கிற குளத்துல தூக்கி எரிஞ்சிட்டு தான் உண்ணா நோன்பு நோற்று அந்த இடத்திலேயே இறந்து போறாரு. இப்படித்தான் அந்த அட்சய பாத்திரம் கோமுகி அப்படிங்கிற அந்த குளத்துக்கும் மணிபல்லவ தீவுக்கும் வந்து சேர்ந்தது. இந்த பாத்திரம் ஒரு நல்ல கைக்காக இயங்கிட்டு இருக்கு. இந்த பாத்திரத்தை எடுத்துதான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய பசிப்பிணியை நீ போக்கணும்னு சொல்லி மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு அறிவுரை சொல்லுது. மணிமேகலையும் அதை முழுசா நம்பி அந்த இடத்துல தவம் மேற்கொண்டு எப்போ அந்த பாத்திரம் வெளியே வருதோ அந்த சமயத்துல அந்த பாத்திரத்தை தன்னுடைய கைகளை நீட்டி வாங்கிக்கிறாங்க. அவங்க அந்த பாத்திரத்தை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா மணிமேகலா தெய்வம் மணிமேகலைய கொண்டு போய் புகார் நகரத்திலேயே இறக்கி விடுது. புகார் நகரத்துக்கு வந்த இந்த மணிமேகலைக்கு இந்த பாத்திரத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அந்த பாத்திரத்துல முதல் முதலா ஒரு பத்தினி பெண் உணவிட்டா மட்டும்தான் அந்த பாத்திரம் மறுபடியும் அள்ள அள்ள குறையாமல் அமுதத்தை சுரக்கிற ஒரு பாத்திரமா மாறும். அப்போ யார் அப்படின்னு தேடி பார்க்கும்போது அந்த ஊர்ல ஆதிரை அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க. அந்த ஆதிரை முதல் முதலாக அந்த பாத்திரத்துல ஒரு பிடி உணவு போடுறாங்க. அவங்க உணவு இட்டதுக்கு அப்புறமா அந்த பாத்திரம் அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரமாக மாறுது. இப்போ துறவியா இருக்கிற மணிமேகலை எத்தனையோ பேருக்கு உணவிடுறாங்க. எத்தனையோ வறியவர்கள் மணிமேகலைய தேடி வந்து உணவு வாங்கி தன்னுடைய பசிப்பிணிய நீக்கிட்டு போறாங்க. இந்த செய்தி அந்த ஊரெல்லாம் பரவுது. இது மணிமேகலையுடைய பாட்டியுடைய காதுக்கும் போகுது. மணிமேகலையுடைய பாட்டிக்கு மணிமேகலை துறவரம் போறதுல இஷ்டம் கிடையாது. இல்லறத்துக்கு பின் தான் துறவரம். மாதவி கூட கோவலனோட வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் துறவரம் போனாங்க. ஆனா இந்த மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் குழந்தைங்க எதுவுமே கிடையாது. இப்படி எதுவுமே அனுபவிக்காம துறவரம் போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உதயகுமாரனை கூப்பிட்டு மணிமேகலை இருக்கிற இடத்த அவங்க பாட்டி சொல்றாங்க. இப்ப இந்த இடத்த தெரிஞ்சுக்கிற உதயகுமாரன் மறுபடியும் மணிமேகலை பின்னாடி வர்றாரு. மணிமேகலை கிட்ட தன்னுடைய காதலை மறுபடியும் சொல்றாரு. மணிமேகலை இந்த முறை ரொம்ப உறுதியா இருக்காங்க. தான் துறவரம் பூண்டு விட்டதாகவும் என்னோட வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னும் இது என்னுடைய முற்பிறவி பயன் அப்படின்னு சொல்லியும் அவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி மறுபடி உதயகுமரன் தொந்தரவு கொடுக்கிற காரணத்தினால இப்போ மணிமேகலை தனக்கு தெரிந்த ஒரு மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய கட்டாயம் வருது. அதுதான் உருமாறுகிற மந்திரம். காயசண்டிகையுடைய உருவத்துக்கு மாறி ஒரு துறவர பள்ளி நடத்தி எத்தனையோ பேருக்கு உணவளிச்சிட்டு இருக்காங்க மணிமேகலை. என்னதான் அவங்க உருவம் மாறினாலும் உதயகுமாரன் அதை நம்பவே இல்ல, அவங்கள பின்தொடர்ந்துகிட்டே இருக்காரு. இந்த சமயத்துலதான் காயசண்டிகையுடைய கணவனுக்கு காயசண்டிகை இந்த ஊர்ல இருக்கிறதான செய்தி வருது. அவர் இங்க வந்து தன்னுடைய மனைவி வடிவத்துல இருக்கிற மணிமேகலைய பாக்குறாரு. அவர் அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி தன்னோட வருமாறு அழைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் உதயகுமரன் அந்த இடத்துக்கு வர்றாரு. என்னதான் காயசண்டிகை ரூபத்துல இருந்தாலும் மணிமேகலை மணிமேகலை தான். மணிமேகலைக்கு வந்திருக்கிற அந்த தேவன அடையாளம் தெரியல. ஆனா அதே நேரத்துல அங்க வர்ற உதயகுமாரனை அவங்களுக்கு அடையாளம் தெரியுது. தன்னை அடையாளம் தெரியாம ஏதோ ஒரு வாலிபனை மட்டும் அவளுக்கு அடையாளம் தெரியுது அப்படிங்கிற கோபத்துல வந்த அந்த வாலிபனான உதயகுமாரனை ரெண்டா வெட்டி பிளந்து போடுறாரு. இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்போ அந்த நாட்டுடைய மன்னனுடைய காதுக்கு வருது. அந்த மன்னன் இதை கேட்டு மிகுந்த மன வருத்தம் அடைகிறாரு. இப்படி விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை பின்தொடர்ற ஒருத்தனை யாரு வெட்டி போட்டாலும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லியும், ஒருவேளை மணிமேகலை மட்டும் இந்த செய்தியை தாங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா தானே தன்னுடைய பையனை வெட்டி போட்டிருப்பேன், ஒரு விருப்பம் இல்லாத பெண்ணை தொடர்ற உரிமை எந்த ஆணுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் சொல்றாரு. ஆனாலும் மணிமேகலையுடைய இந்த உருமாற்று செயலாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்ததுனால மணிமேகலை சிறைக்கு போறாங்க. அந்த சிறை வாழ்க்கையிலையும் மணிமேகலை அங்க இருக்கிற அத்தனை பேரையும் திருத்தி நல்லவங்களா மாத்துறாங்க, துறவிகளா மாத்துறாங்க. தன் மகனை இழந்து தன் மீது தீரா கோபத்தோட இருக்கிற அந்த நாட்டுடைய ராணியையும் மணிமேகலை மனம் மாற்றுறாங்க. இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிறைச்சாலைய ஒரு மடமா மாத்திட்டு அதுக்கப்புறமா மணிப்பல்லவ தீவுக்கு போய் துறவர வாழ்க்கை மேற்கொள்றாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு செய்தி வருது. அதாவது இந்திர விழாவை கொண்டாடாததுனால மணிமேகலா தெய்வம் கோபத்தால புகார் நகரத்தை அழிச்சதாகவும் இப்போ அந்த நகரத்துக்கு மணிமேகலையுடைய தேவை இருக்கிறதாகவும் செய்தி வருது. அந்த தேவைக்காகவும் தன்னுடைய உறவினர்கள் தோழிகள் எல்லாரும் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஏக்கத்தோடையும் மணிமேகலை புகார் நகரத்துக்கு போய் அதுக்கப்புறம் முழுவதுமா புகார் நகரத்துல இருந்த மக்களுடைய பசிப்பிணிய தீர்த்ததா இந்த மணிமேகலை கதை முடிவடையுது. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து கடல்ல புகார் நகரம் மூழ்கினதாகவும் அப்படி மூழ்கும் போது இந்த அட்சய பாத்திரமும் சேர்த்து மூழ்கினதாகவும் ஒரு செய்தி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம இன்ன வரைக்குமே இந்த அட்சய பாத்திரத்தை தேடி அலையிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாவே அட்சய பாத்திரம் இருந்ததா, அப்படி இருந்தா அது இப்ப எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வியோட நான் இந்த மணிமேகலை கதையை முடிச்சுக்கிறேன். இந்த காப்பியத்துடைய கதையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது சபரி.

ஆவியும் நீரும் கையில் தனித்திரம்பும் ஆவி குடிபோன வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள், உண்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? பிறகுங்கள்.

0: யார்? அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்?
1: புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னரின் வரலாற்றை, தேர்காலில் மகனை இட்டு நியாயம் காத்த மனநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எழுதுவோர், பெருவடிகன் மாசாத்துவானின் மருமகள், என் பெயர் கண்ணகி.
0: உன் முறையீடு என்னவோ?
1: முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமிதனை மூளையாக்க முடிவுனிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க.
0: நீ யார்?
1: கண்ணகி. கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி.
0: என்ன?
1: பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் பொது மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசன், அறிந்திடுக.
0: ஓ, கோவலன் மனைவி!
2: கோவலன் மனைவி?
0: சிலம்பு திருடிய கழுவனின் மனைவி.
1: போதும். யாகாவார் ஆயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கழுவன்? என் கணவனா கழுவன்? இல்லை இல்லை, அவரை கழுவன் என்று குற்றம் சாட்டிய கைவர்களின் கேள்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி.
0: கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா?
1: நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாணியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடைநிழலில் குஞ்சர மூர்பவனே, எண்ணிப்பா, கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே? சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பெற்றவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசே? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்?
0: என்ன
1: அரசே?
0: கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு.
1: கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு.
0: நம்ப முடியாது. என்ன?
1: நீயா நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்கிறார்கள். உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ.
0: நான் குற்றவாளி?
1: ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கேழ்மை பெரியவர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்களோட கேட்டும் நல்ல தீர்ப்பு. ஆண்டோர்களே, அறிவிமிகு ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல், தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு, அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு.
2: வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்?
1: ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனமாக இருக்க வந்தார். மாமாவிகள் அவரை கொன்று குவிந்து விட்டார்கள்.
0: அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு?
1: அவைகளில் ஒன்று என்னுடையது.
0: அதற்கு அடையாளம்?
1: அடையாளம் வேண்டுமா? ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என அத்தானை கேட்டிருந்தா நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே.
2: அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாய.
1: மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? பெற்றுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களா? முடியாதுங்களா? ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால், மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா?
0: முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள்.
1: என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள்.
0: அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. இதோ பார்! பார்த்தாயா முத்துக்களை?
1: அடுத்த சிலம்பு.
2: மாணிக்கங்கள்.
1: மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு.
2: மாணிக்கங்கள்.
1: அமைச்சர்களே, அறங்கூறும் சான்றார்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீரை கவிழ்ந்து விட்டதா? வாய் அழைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் ஆரம் மரம் திறன் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை உறைந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வழங்க செய்தி கேட்டு. ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்த தலைகுனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? எங்கே? எங்கே? எங்கே? மன்னா, மாசுபடரவும் மாநிலம் மிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாமாதகம் புரிந்த உனக்கு மறுமொழி எதற்காக? வேந்தர் குலத்துக்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக?
2: தேவையில்லை.

0: அழு, என்னை காலமெல்லாம் அழவைத்த காதலனே அழு, என் காதலனை, என் கண்ணாளனை, கண்ணிறைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி அழு, அழு, நன்றாக அழு.
1: கண்ணகி, உன் கணவன் கள்வனல், கள்வனல் ஆராயாமல் அவசரத்தில் குன்று வருகாமல் என்று ஆணையிட்ட நானே கள்வன், நானே கள்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு.

0: தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசு, நிமிர்த்தி விட்டீர்கள்.
1: அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும்.

நாம் தமிழ்நாட்டில் முருகனுக்கு சூர சம்சாரம் நடத்துகிறோம். ஆனால் பாலக்காட்டில் அந்த மலையால அந்த மக்கள் முருகனை வழிபடுகிற அந்த சூர சமகாரம் என்பதற்கு இன்னும் தூய தமிழில் சூரன் தோர் என்று வைத்திருக்கிறார். நல்லூர் யாழ்ப்பாணத்திலே சூரன் தோர், உங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் இதழ்களில் உங்கள் உரையாடல்களில் சூர சமகாரம். ஒரு தாய்மொழிக்குள் இன்னொரு சொல் போனால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள். பாலை வனம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? டெசர்ட். ஒரு அந்நிய சொல் உள்ளே வரும்பொழுது உங்களுக்குள் தவறான பொருள் வருகிறது. டெசர்ட் என்று சொல்கிறோம். ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளாவின் அந்த மாவட்டத்திற்கு பெயர் பாலக்காடு. மலையாளி தமிழும் தமிழும் வைத்திருக்கிறான், தமிழன் தமிழையும் சமஸ்கிருதத்தை வைத்திருக்கிறான். அதெல்லாம் நாம் பாலை வனம் என்கிறோம், டெசர்ட் என்கிறோம். அவன் பாலை காடு என்கிறான். ஏன்? வெப்பாலை என்ற ஒரு மரம் அதிகமாக விளைகிற நிலம் என்பதால் அவன் பாலை காடு, பாலக்காடு என்று அவன் தமிழில் உச்சரிக்கிறான். இந்த இசம் அந்த இசம் இல்லை, தமிழ் தமிழ் தமிழ், தமிழ் இனம் தமிழ் இனம். அதற்காக அவர் புத்தக கண்காட்சிகளில் தேடிய புத்தகங்களை விட பழைய புத்தக கடைகளில் தேடிய புத்தகங்கள் தான் அதிகம். அத்த புத்தக அந்த தேடலில் எனக்கும் அவர் சங்க இலக்கிய பழைய நூல்களை எல்லாம் தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு வரலாற்றின் தாயாக தேடலராக அவர் வாழ்ந்த வரலாற்றின் ஒரு தொகுப்பின் அடையாளம்தான் தெற்கின் புத்தர். இன்னும் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் அவருடைய தேடலில் அவர் அவ்வளவு வைத்திருக்கிறார். இந்த பழைய நூல்களை தேடுகிற அந்த வாழ்க்கை தமிழர்களுக்கு இன்றும் தேவையாக இருக்கிறது. என்னை நீங்கள் எல்லாம் அறிவு மதி என்கிறீர்கள், ஆனால் சிலர் என்னை அறிவு கெட்ட மதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதுதான் பிடிக்கிறது. நான் அறிவு கெட்ட மதி என்பதுதான் எனக்கு பிடிக்கிறது. காரணம், நான் ஒரு அக்ரஹாரத்தில் பிறந்த அறிவு மதி. என்னுடைய ஊரின் பெயர் சு கீணனூர். இதை வாணியம்பாடி தமிழ்ச்சங்கத்தில் நான் பேசிய பேச்சில் சில வரலாற்றின் உண்மைகளை அந்த ஒலி அலைகள் நறுக்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டிய பகுதியை மட்டும் உங்களிடம் காட்டி நான் ஒரு இனத்தை இரக்கமில்லாமல் திட்டுகிறவனாக என்னை பதிவு செய்கிற காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரலாறு உங்களுக்கும் தெரியும், தெரியாமல் இங்கே நீங்கள் வரவில்லை. எல்லோருக்கும் விபத்து மயிரிடையில் நடக்கும், நமக்கு மட்டும்தான் நூலிழையில். அந்த நூலிழையின் வலிதான் இந்த 600-700 பக்கத்தினுடைய வலி வலி வலி. சு கீணனூர் என்றால் என்ன என்றுதான் நான் பேசினேன். சு என்றால் சுதேத்திரிய கிராமம். சுதேத்திரிய கிராமம் என்றால் யாரோ இந்த நூலர்களுக்கு கொடுத்த ஒரு வாழ்விடம், ஒரு அகரகாரம். அந்த சுதேத்திரியம் என்பதற்கு அதிலே எங்கள் முன்னோர்களை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் நான் பேசினேன். ஆனால் அதற்கு முன்னதாக சில நிகழ்வுகளை உங்களுக்கு படிக்கிறேன். நூலிழையில் என்ன என்ன நடந்தது என்பதை அவர்கள் கண்முன்னே கீழ் சாதியினர் பட்டால் தீட்டு. கண்ணிலே படக்கூடாது. பறையர்கள் என்றால் தொட்டால் தீட்டு, சாணார்கள் என்றால் பார்த்தாலே தீட்டு. நான் பாரதி ராஜா அவர்களிடம் பணியாற்றிய பொழுது மானாபுர நல்லூர் என்று பொருணையாற்றின் கரையில் படப்பிடிப்பு. அப்போது ஒரு வயதான அம்மா ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். நான் படப்பிடிப்பின் ஓய்வில்
அவரிடம் பேச்சு கொடுத்தேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், தம்பி, எங்க காலத்துல இந்த மொட்டை அடிச்ச அந்த அம்மாக்கள் ஆத்துக்கு குளிக்க போவாங்க, போகும்போது அவங்க கையில ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சை தரையில தட்டிக்கிட்டே ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போவாங்க. அந்த சத்தம் கேட்டா நாங்க செடியிலையும் மரத்துலையும் பதுக்கிடுப்பா, எங்களை பார்த்தாலே அவங்களுக்கு தீட்டான் என்று ஒரு அம்மா சொன்னது என் வரலாற்று ஆவணம், என் கலா ஆய்வில் கிடைத்த உண்மை. அதை நான் சொல்லாம, என் தமிழனுக்கு சொல்லாம நான் எப்படிடா சமூக நீதியை பற்றி பேச முடியும்? அததான் சொல்றாரு, இங்க பதிவு இருக்கு, இந்த புத்தகத்தை நீங்க இன்னைக்கு வர்றதுக்குள்ள அவ்வளவு விற்பனை ஆயிருக்குங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. சீர், உன்னுடைய அந்த முயற்சி இன்னும் இன்னும் வெல்லட்டும். இது தமிழில் மட்டுமல்ல, கேரளாவிலும் மலையாளத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கும் இன்னும் அந்த மூளைகளுக்குள் அந்த அறத்தை மனிதர்கள் மட்டுமல்ல, மக்கள்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களும் நம் உடன் பிறந்தார்கள் என்ற நம்முடைய அந்த வலிமை மிக்க தமிழ் அறத்தை உலகத்திற்கு கொடுக்க பிறந்த நூல்தான் இந்த தெற்கின் புத்தர். அதுல இன்னும் சொல்லுகிறார், பெண்கள் தண்ணீர் குடத்தை இடையில் வைத்து சுமந்து செல்லக்கூடாது. புரிகிறதா? இப்படி தூக்கிட்டு போகணும், இடுப்புல வைக்க கூடாது. இந்த கொடுமையெல்லாம் இப்ப நினைச்சு பாருங்க, உங்க மகளுக்கு இப்படி செஞ்சா நீங்க ஒத்துப்பீங்களா? நம்ம தாத்தா ஒத்துக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டன் ஒத்துக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டி ஒத்துக்கிட்டு இருந்தான், அவதானே சுமந்தார். அந்த வலியை நாம் இப்போது மீட்டு கொடுக்காமல் இந்த தமிழ்நாட்டை மீட்க முடியாது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழலில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள்? சிரிப்பதற்காக பல மேடைகள் இருக்கலாம், பட்டிமன்றங்கள் நடத்துவதற்காக பல மேடைகள் இருக்கலாம், ஆனால் இந்த நூல்களை போன்ற அந்த அறிவு செவ்வகத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த மேடைகள் தான் ஐயா நாளைய விடியலுக்கு உங்களுக்கு விதை போடும். காலணி அணியவும் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆத்து மணல காலில் செருப்பு இல்லாம கடந்திருக்கீங்களா? நான் சின்ன பையனை கடந்திருக்கிறேன், அப்ப கூட நான் மேல போட்டிருந்த சட்டையை கழட்டி அதுல கொஞ்ச தூரம் நின்னுட்டு அப்புறம் கடந்த பையன் தான் என் பாட்டன் சுடுமணலில் நடக்க வைக்கப்பட்டிருக்கான். செருப்பு போடக்கூடாது அவனுடைய தெருவில். கீழ் சாதியினரான நீச சாதியினர் பெரும் தெய்வங்களை வணங்கவும் அக்கோயில்களுக்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டது. அதிலிருந்து பிறந்தவன் தான் நாகாயணன். இதுல கூட பாருங்க, நம்ம தெய்வங்களை எல்லாம் சிறு தெய்வங்கள் என்கிறார், சரிதானே?

இன்பம், வள்ளுவனால் பேரின்பமாக சொல்லப்பட்ட இன்பம், சிற்றின்பம். அதை விட உலகத்தில் என்னடா பேரின்பம் இருக்கிறது? அடுத்த உயிரை பெற்றுக் கொடுக்கிற இன்பம் தானடா உலகத்தில் பேரின்பம். நம்ம மனசுக்குள்ள மூளைக்குள்ள நம்முடைய அனைத்து சொற்களையும் அழித்து நொறுக்கி விட்டான். பாலைவனம், ஒரு தாய்மொழிக்குள் இன்னொரு சொல் போனால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள். பாலை வனம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? டெசர்ட். ஒரு அந்நிய சொல் உள்ளே வரும்பொழுது உங்களுக்குள் தவறான பொருள் வருகிறது. டெசர்ட் என்று சொல்கிறோம். ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளாவின் அந்த மாவட்டத்திற்கு பெயர் பாலக்காடு. மலையாளி தமிழும் தமிழும் வைத்திருக்கிறான். தமிழன் தமிழையும் சமஸ்கிருதத்தை வைத்திருக்கிறான். அதெல்லாம் நாம் பாலைவனம் என்கிறோம், டெசர்ட் என்கிறோம். அவன் பாலைக்காடு என்கிறான். ஏன்? வெப்பாலை என்ற ஒரு மரம் அதிகமாக விளைகிற நிலம் என்பதால் அவன் பாலைக்காடு, பாலக்காடு என்று அவன் தமிழில் உச்சரிக்கிறான். நாம் தமிழ்நாட்டில் முருகனுக்கு சூர சம்சாரம் நடத்துகிறோம். ஆனால் பாலக்காட்டில் அந்த மலையாள அந்த மக்கள் முருகனை வழிபடுகிறது. அந்த சூர சமகாரம் என்பதற்கு இன்னும் தூய தமிழில் சூரன் தோர் என்று வைத்திருக்கிறார். நல்லூர் யாழ்ப்பாணத்திலே சூரன் தோர். உங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் இதழ்களில் உங்கள் உரையாடல்களில் சூர சமகாரம். கனமழை பெய்யும் போது குடைபிடிக்கக்கூடாது. யார்? நீர் நிரம்பிய குளத்தில் இந்த கொடுமையெல்லாம் கேளுங்க, நடந்தது. அவர் ஒன்றும் பொய் சொல்லல, அவ்வளவு ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார். இந்த காட்சியை பாருங்க. நீர் நிரம்பிய குளத்தில் உடைப்பு ஏற்பட்டால் அது குற்றம், தெய்வ குற்றம் என்று அறிவித்து தாழ்த்தப்பட்ட அடிமைகளை குளத்தில் உடைப்பெடுத்த இடத்தில் உயிரோடு போட்டு மூடி இருக்கிறார்கள். விடலாம் அவனுங்கள. நடந்த உண்மை ஐயா, கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் நடந்த உண்மை. என் உயிருக்கினிய விஜயகுமார் வந்திருக்கிறார் தமிழோசை. சயா மரணதையில் என்ற ஒரு நூலை பதிப்பித்திருக்கிறார். மலேசியாவில் ஜப்பானியர்களால் கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்ற வழியை அந்த நூல் சொல்லுகிறது. ஒரு 90 வயது மலேசிய ஒரு தமிழர் எனக்கு சொன்ன ஒரு காட்சி. ஒரு சிறு தவறு செய்துவிட்டார் ஒரு தமிழன். அவனை இங்கே நிற்க வைத்து விட்டு ஒரு மேசைக்கு அருகே ஒரு ஜப்பானியர் நிற்பாராம். இவரை கண்ணை கட்டி கண்டாணி, நீ ஓடி பிழைத்துக்குள் என்று நெட்டி தள்ளுவாராம். அவன் வேகமாக ஓடுவானாம். ஜப்பான்காரன் கையில் வாள் வைத்து என் தமிழன் கழுத்தை சீவுவானாம். உடல் ஓடிக்கொண்டே இருக்குமாம். என் தமிழன் தலை நம்முடைய சிறுதெய்வ கோயில்களில் வெட்டப்பட்டு துடிப்பதை போல் துடித்துக் கொண்டு நடந்தான். சயாமரண ரயிலை தாங்கி படியுங்கள். உடைப்பு எடுத்துதான் அது மன்னனுக்கு தெய்வ குற்றமாம். அதற்கு என் மக்களை உடைப்பெடுத்த இடத்தில் போட்டு உயிர் நீக்கி அடைப்பு அடைத்த வலி இந்த நூலில் இருக்கிறது. ஒரு மன்னருக்கு இடர் ஏற்பட்ட போது தெய்வ குற்றம் காரணம் என அறிவித்து அதை போக்க பரிகாரமாக தாழ்த்தப்பட்ட சமூக குழந்தையின் 15 பேரை பலி கொடுக்க வேண்டும். உள்ள வாங்குறீங்களா? அப்பதான் இந்த புத்தகத்தை வாங்க முடியும். ஒரு சமயம் தாழக்குடி ஊரில் மேலாடை அணிந்ததற்காக சாம்பவர் இனக்குழு பெண் மாடத்தியை மாட்டுக்கு பதிலாக தங்கள் வயல்களில் கலப்பையில் பூட்டி உழுது சித்திரவதை செய்து கொன்றனர். நினைச்சு பார்க்க முடியுதா? இதே கதையைத்தான் நானும் சொன்னேன். என்னுடைய ஊரில்

0: அந்த அக்ரஹாரத்துக்காரர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் இருந்த எங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு சேவை செய்வதாக எங்கள் பாட்டன் பாட்டிகள் அவர்களுக்கு ஏரோட்டி கொடுத்து காலில் செருப்பு இல்லாமல் ஆடு மாடு மேய்த்து அவர்களுக்கு நெய் போட்டு பருப்பு போட்டு சாப்பிடுகிற வாழ்க்கைக்கு துணையாக இருந்தவர்கள் தான் எங்கள் பாட்டன் பாட்டிகள். என் ஊரில் அவர்கள் சொன்ன அதே வரலாறு. இங்கே என் தாய் நுகத்தடியில் மாட்டுக்கு பதிலாக கட்டி ஓட்டினார்கள். என் ஊரில் சிறு தவறு செய்து விட்டார். இந்த தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களில் யாராவது ஒருவர் அந்த நுகத்தடியையே முதுகில் வைத்து கைகளை இப்படி வைத்து கட்டி காலை பிணைத்து கட்டி சுடு மணலில் கொதிக்க கொதிக்க சுடுகிற மணலில் அவர்களை போட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த சுடு மணலில் போட்டு வேக வைப்பார்கள். அதற்கு அன்றைக்கு பெயர் உழப்பாரி. சிறு தவறு செய்தால் காலால் கிண்ணி போடுவது, கிண்ணி என்றால் வட்டம் போடுவது, அந்த வட்டத்திற்குள் அந்த குற்றம் செய்தவன் நிற்க வேண்டுமா? அதிலிருந்து கொஞ்சம் மயக்கு வந்து கொஞ்சம் வெளியே வந்து விட்டால் கூட சாட்டை கடியால் அடித்து இந்த வழிகளைத்தான் நான் அந்த மேடையில் பேசினேன். இப்பொழுது போன ஆண்டு ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் போன அந்த நூலோர்களுடைய உறவினர்கள் தங்களுடைய பேர குழந்தைகள் பேத்தி குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து எங்களுடைய அம்மன் கோயிலுக்கு முன்னால் இதுதான் நாம் வாழ்ந்த ஊர், இதுதான் நாம் குளித்த மணிமுத்தா நதி என்று காட்டிவிட்டு போன படங்களை நான் வைத்திருக்கிறேன். அறிவுமதி பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை, மார்க்ஸ் எங்கெல்ஸின் பிள்ளை, நான் எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? என் மண்ணில் நடந்த வரலாற்றை நான் பேசவில்லை என்றார். நான் எதற்கடா கவிஞன், நான் எதற்கடா மேடையில் ஒலிவாங்கி முன் என்று நான் பேச வேண்டும்? அத்தனை சோகங்கள். என் ஊர் சுதேத்திரிய கிராமம் சொன்னேன், இது நான் சொல்வது பொய்யாக இருக்கலாம், ஆனால் காலச்சுவடு பதிப்பகம் இங்கே இருக்கலாம், நற்றினையில் கூட இருக்கலாம். ஐயா தமிழ் தாத்தா ஓவியசா அவர்கள் எழுதிய என் சரிதை என்ற நூல் தயவு செய்து படியுங்கள். முதல் அத்தியாயம் என் ஊர் எழுதுறாரு. தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு மன்னர் தன்னுடைய மக்களை பார்க்க சில ஊர்களுக்கு வருகிறார். ஒரு 4-5 ஊர்களை பார்த்து விட்டார். அடுத்து மதியம் உச்சி வெயில் அவர் ஒரு இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுக்கிறார். பசிக்கிறது, உணவு பரிமாற சொல்லுகிறார், பரிமாறுகிறார், சாப்பிட்டு விட்டார். அப்போதுதான் ஒரு பார்ப்பனர் வருகிறார். நல்ல சாப்பாடு ஐயரே என்று மன்னன் சொல்லுகிறார். சாப்பிட்டீங்களா? ஏ இல்லை, இன்னைக்கு சனிக்கிழமை, ஒரு பொழுது விரதம் இருக்கணுமே, நீங்க சாப்பிட்டுட்டீங்களே மன்னா அப்படிங்கிறாரு. ஐயோ அரண்மனையில இருந்தா சொல்லியிருப்பாங்கய்யா, இங்க நீ இப்ப வந்து சொல்றியே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்கிறார். அந்த நூலார் அறிவில் சிறந்தவர்கள் அல்லவா? என்ன சொல்கிறார் தெரியுமா? மன்னா, நீ ஒரு பொழுது உணவு சாப்பிட்டாயே, இந்த இடத்தில் 64 கல் கட்டிடங்களை கட்டு, அதில் இந்த சொத்துப்பட்டியில் இருக்கிற பிராமணர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு அக்ரஹாரத்தை உருவாக்கு, அவனுக்கு 1000-2000 ஏக்கர் இங்கே எழுதி வை, இந்த சூத்திர பசங்க இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் கொண்டு வந்து அவனுக்காக உழைக்க வை, அந்த ஒரு பொழுது நீ சாப்பிட்டதற்கு பரிகாரம் வந்துவிடும் என்று சொல்றார். அப்படி மன்னன் கொடுத்த, பார்ப்பனர்களுக்கு கொடுத்த ஊரின் பெயர்தான், நான் பிறந்த ஊரின் பெயர்தான் என்று என் தமிழ் தாத்தா ஊவியசர் சொல்கிறார். அந்த ஊரின் பெயர் உத்தமதானபுரம். இந்த வழியெல்லாம் நாங்கள் சொல்லாம யாருக்கிட்டடா சொல்ல முடியும்? யாருகிட்ட சொல்ல முடியும்? என் தமிழ்கிட்ட தான் சொல்ல முடியும். அவனுக்கு இத்தகைய அரசியல் அறிவை ஊட்டாமல் நாங்கள் என்ன, இந்த மண்ணுக்காகவே உழைக்கிற பிரபாகரனை சாகடிக்க வேண்டும் ஒற்றுமை இல்லாமல். முற்றும் முடிந்ததாய் நினையாதே, முத்து மூட்டிய நெருப்பு அணையாதே என்று எழுதினேன். முத்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முத்துக்குமார். அவன் எங்கே பிறந்தான்? ஐயாவின் அந்த இனக்குழு வளையத்திற்குள் தான் ஐயா அவனும் பிறந்தான். காமராசர் ஐயா பிறந்த அந்த தூய மண்ணில் தான் அவனும் பிறந்தான். இன்னும் அந்த தோல் சீலை வரலாறு எல்லாம் ஐயா வழி சொல்ல சுமந்து சொல்லும். அதெல்லாம் நம்ம பாமரன் சொன்னார்ல, பல்பு. அந்த பல்பு நாராயண குருவை ஒரு ஆன்மீக முழுமையாளராக ஆக இருந்த அவரை தந்தை பெரியாரின் பக்கமாக சமூக பார்வையில் திருப்பியது பல்பு. கோயில்களை கட்டியது போதும், அதில் என்ன செய்தாய்? அவனுடைய பெருங்கடவுள்களை, உனக்கு ஒரு பெருங்கடவுள் இருந்தால் நான் ஒரு பெருங்கடவுள்களை உருவாக்கி என் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீக்கி உனக்கும் எனக்கும் சமம் என்ற ஆன்மீக வழி நான் நிரூபிக்கிறேன் என்பதற்காகத்தான் அவர் அந்த பெருங்கோயில்களை கட்டத் தொடங்கினார். பல்பு அதை பார்த்தார். ஆனால் அது ஆன்மீகத்தின் வழி போனார். நாளை என்ன செய்வார்கள்? இந்த நாராயண குருவை புரட்சியாளனாக சொல்ல மாட்டார்கள். இந்த நாராயண குருவை சமூக சீர்திருத்தவாதியாக சொல்ல மாட்டார்கள். அவரையும் ஒரு கடவுளாக்குவார்கள். அந்த கடவுளாக்கி அவனை ஒரு மதத்தின் அடையாளத்தில் அவன் சாயத்தை மாற்றுவார்கள். அதன் அடுத்து அந்த மாநிலத்தின் மக்களுக்குள் தேவையற்ற ஒரு வாழ்வை அழிக்கின்ற மறுபடியுமான அந்த நூலோர் அரசியல் உள்ளே வருவதற்கு நாராயணபுரியை பயன்படுத்துவார்கள் என்று விழிப்போடு இருந்தவர் பல்பு. குமாரன் ஆசன் அந்த படித்தாரே, அவர் படிக்க எவ்வளவு வேதனைப்பட்டார் என்பதை படித்து படித்து நான் முந்தா நாள் அழுதிருக்கிறேன். சின்ன சின்ன கல்வி அசைவுகளில் கூட அவரை படிக்க விடவில்லை. மருத்துவ கல்வி படிக்க, அதற்குள்ளும் திருவனந்தபுரத்தில் படிக்க வாய்ப்பில்லை. சென்னையிலே போய் அங்கேதான் படிக்கிறார். இதற்குள் இன்னொன்று கதையை சொல்ல வேண்டும். ஓமந்துரார் என்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் முதலமைச்சராக ஆன அந்த சூழலில் அவருடைய மனைவி இறந்து விடுகிறார். ஒரே ஒரு பையன் ஓமந்துரா ராமசாமி அவர்களுக்கு. படிக்க அனுப்புகிறார். எங்கே? வாவேசு ஐயர் என்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திர போராட்ட வீரரில் அவர் எந்த அப்பழுக்கும் சொல்ல முடியாது. அவர் சேரன் மாதேவியில் ஒரு ஆசிரமம், குலக்கல்வி இல்ல ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு பேரு தமிழ் குருகுலம், தமிழ் குருகுலம். அந்த குருகுலத்தில் போய் யாரு? முதலமைச்சருடைய மகன் போய் சேர்ந்திருக்கிறார். ஒரு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மகன் அப்பா கிட்ட வர்றாரு, எனக்கு அங்க படிக்க விருப்பம் இல்லப்பாங்கிற. ஏப்பா? இல்லப்பா, அவங்க நூல் போட்ட பசங்களை எல்லாம் தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கப்பா. எங்களெல்லாம் தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கப்பா. நாங்க ரெண்டு பேரும் ஒரே கல்வி தானப்பா படிக்கிறோம், எங்களுக்குள்ள என்னப்பா வேறுபாடு என்று அவன் சொல்லுகிறான். இதனை ஐயா கிட்ட சொல்லு என்ற பொழுது அந்த பையன் தந்தை பெரியாரிடம் சொல்கிறான். தந்தை பெரியார் ராஜாஜியிடம் சொல்லுகிறார். ராஜாஜி கேட்டு பார்க்கிறார், முடியாது. சனாதனம், வர்ணாசிரமம், அந்த கொள்கைப்படிதான் நான் நடப்பேன். நான் இரண்டு பேரையும் பிரித்துத்தான் நான் பந்தி வைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த பையன் அங்கே படிக்க விருப்பமில்லை. எனக்கு அங்கே படிக்க விருப்பமில்லை அப்பா என்று ஒரு புரட்சிக்காரனாக அந்த சிறுவன் அப்பாவிடம் சொல்கிறான். காந்திக்கும் போகிறது இது, இன்னும் காந்திக்கும் போகுது. காந்தியும் சொல்றாரு, அப்பையும் கேட்கல. அந்த பையன் ஒசூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு குருகுலத்தில் சேர்க்கிறார்கள். அங்கே நன்றாக படிக்கிறான். நந்தி ஹில்ஸ் என்ற ஒரு நந்தி மலை, அங்கே சுற்றுலாவிற்கு அழைத்து போகிற குழந்தைகளில் ஓமந்துரார் பையனும் ஒருவன். சுற்றுலா முடித்து விட்டு கீழே வந்த பையன் ஒரு நச்சு சுரத்தோடு கீழே இறங்குகிறான். பெங்களூரிலே அவனுக்கு மருத்துவம் பார்க்கப்படுகிறது. பயனில்லை, பையன் இறந்து விடுகிறான். இங்கே பாமரன் சொல்லும் போது அந்த அடக்கம் செய்வதற்கு போகாத அந்த ஒரு கதையை சொன்னார். அதே கதை தானே ஓமந்துராருடைய கதை. பையன் இறந்து விட்டான். முதலமைச்சருக்கு செய்தி வருகிறது. அந்த முதலமைச்சர் என்று என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு மக்களின் பணி இருக்கிறது, எனக்கு நிறைய கோப்புகள் பார்க்க வேண்டிய பணி இருக்கிறது என்று சொல்லி தன் உடன்பிறந்தானை அனுப்பியே, நீ போய் எரித்து சடங்கு முடித்து விட்டு வா என்கிறான். உடன்பிறந்தான் போய் எரித்து விட்டு அந்த சாம்பல் பொட்டலத்தை கொண்டு வந்து இந்தா உன் மகன் என்று நீட்டினான். நீட்டியது ஓமந்துராருடைய உடன்பிறந்தான் கையல்ல, வர்ணாசிரமத்தின் கொலைக்கரம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கல்வி மறுக்கப்பட்ட வரலாற்றை பற்றி மட்டும் பேசினால் அது தமிழன் இளங்கோ ஒரு முழு புத்தகத்தை நமக்கு தர முடியும். ஆயிரம் குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் தமிழர்களுக்குள் இந்த தேவை, நம்மை யாரோ ஒருவன் எங்கோ இருந்து கொண்டு நம்முடைய அனைவரையும் ஒற்றுமை இல்லாமல் நம் இனக்குழுக்களை பிளவுபடுத்தி அப்பனும் மகனும் கட்டி பிடித்து புரள்கிறார்கள், இன்னொரு நாள் வந்து கட்டி தழுவுகிறார்கள், இன்னொரு இடத்தில் ஐந்து கூறு ஆறு கூறு ஒரு இனக்குழுவில், இன்னொரு இடத்தில் ஐந்து கூறு ஆறு கூறு ஒரு இனக்குழுவில் என்ன நடக்கும் இந்த தமிழ்நாட்டில் இப்படி இருந்தால்? அனைத்து இனக்குழுக்களும் தங்களுடைய சுயநலத்தை மறந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்த தமிழர்கள், உலக தமிழர்கள் என்று நீங்கள் ஒற்றுமையாகாமல் இந்த தமிழ்நாடு ஒரு நல்ல அரசியலை, ஒரு நல்ல தலைவனை காண முடியாது. அந்த நல்ல தலைவனை உருவாக்குவதற்கான ஒரு நல்ல நூல்தான் திருக்கின் புத்தர். அதற்குள் இன்னும் இன்னும் இன்னும் எவ்வளவோ பேசலாம். ஆனால் நீண்ட நேரமாக வைகுண்டரையா காத்திருக்கிறார். அவருடைய புரட்சி தமிழை நாம் கேட்க இருக்கிறோம். பல்வேறு வகையான பொது தலைவர்கள் இவர்கள் எல்லாம். இத்தகைய பொது தலைவர்களை நாம் ஒன்று கூட்டி அனைத்து அரசியல் பேசுகிற தலைவர்களையும் ஒரு இடத்தில் அமர வைத்து இந்த தமிழர்களை வீணாக்குகிற அரசியலை நிறுத்துங்கள் ஐயா என்று சொல்ல வேண்டிய தகுதி ஐயா அவர்களுக்கு இருக்குது. நம்ம சாந்தலிங்க அடிகளாருக்கு இருக்கிறது. எனவே தாழ்த்தப்பட்டவன் யாரால் தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் யாரால் பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் யாரால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், அந்த கேள்விக்கு பதில் தேடுங்கள். தமிழ்நாட்டின் அரசியல் வெல்லும். நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகள படப்பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

0: திருடினது யாரும் கண்டுபிடிச்சது சார்.
1: யாரியா?
0: சுமோ சார்.
1: யோ, திருடு போனது குவாலிசியா
0: சார்? திருடினது சுமோ சார்.
1: யோ, காரே எங்கேயாவது காரை திருடுமா ஐயா?
0: அது காரோட பேர் இல்ல சார், ஒரு ஆளோட பேரு. யோ சுமோ, கூட்டு வாயா.
2: யோ யாயா, தள்ளி விடுற. அவர் முன்னால பிலிம் கட்டுறியா? அவரே ஒரு பிலிம்.
1: உனக்கு ஆற தெரியுமா?
2: ஆறும் தெரியாது, ஏழும் தெரியாது, எட்டு தெரியும், ஒன்பது தெரியும், பத்து தெரியும்.
1: ஏய், நம்பர் சொல்லி அந்த கிண்டல பண்ற
2: சார். என்ன சார் பேசி பேசுறீங்க? செவலின் ரோட்ல போய்க்கு கூட்டி ஆறு தெரியுமா, ஏழு தெரியுமா, என்ன அர்த்தம்? அவனுக்கு வேலை வண்டியில் ரோட தெரியும்.
1: போலீஸ் ஸ்டேஷன்
2: சொல்லுங்க சார். சொல்லு, இப்ப ஆறு எங்க இருக்கான்னு சொல்லலாம்
1: தானே? ஆமா,
2: வாங்க சார், வாங்க சார். இதான் சார் நீங்க கேட்ட ஆறு. எல்லாரும் தொப்பிய கட்டி கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க.
0: என்ன
2: முதலே சொல்லப்படாதா?
0: சொல்லிருந்தா
2: அப்பயே தெரியாதுன்னு சொல்லிருப்பேன் நானு.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கேதான் சென்றார்?

0: மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
2: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம்.
1: சரி என்ன பண்ணலாம்?
0: டோ வா இங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு.
2: என்ன சொல்றது?
0: எதையாச்சும் சொல்லியா
2: சார்? ஒரு கேன.
0: என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க?
1: என்ன இடையா என்னமோ கே கூன்றா என்னங்க?
0: நீ ஒண்ணும் சொல்லணும் போ. அட்டன்ஷன்.
1: சரி
0: கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவுடியும் சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இங்க வந்து சேர்ந்திருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற?
1: உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார்.
0: சிரிப்பு போலீஸா? ஏய் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சிரிப்பு போலீஸ்ங்கற என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட

தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

ஓலகுடிச நிக்குது, நட்டாங்கல்லு போட்டு வச்சு நாத்தாங்காலு இருக்குது. அச்சோ மூணு போகம் ஒரு போகம் அச்ச.

0: நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது.
1: என்ன உழைப்பு!
0: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேன்?
2: உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன்?
0: எந்த ஊர் நமக்கு?
2: நமக்கு செங்கோட்டை. நமக்கு
0: நமக்கு இந்த ஊர் தான் குற்றாலம்.
2: அப்படியா?
0: குட்டிச்சவரு, முதல்ல ஸ்டாண்ட போடுங்க. அடையப்பா, நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க.
2: நம்மளுக்கு அதே
0: வண்டிதானா? என்ன வியாபாரம் பண்றீங்க?
2: நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடை எடையா போட்டுக்கிட்டு தெரியுறேன். நீங்க
0: நம்ம கள்ள மிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க, வியாபாரத்துக்கு எல்லாம் எந்த முயற்சி எடுக்கல.
2: அதுதான் நாங்க விக்கிறோம், அதையாவது வாங்கி சாப்பிடல. அது எங்களுக்கு லாபம்
0: தானே? என்ன தபாத்தா பேசுறாரு மாதிரி.
2: அப்புறம் என்ன கொடுக்குது
0: இது? எங்க கொடுக்குது? நம்ம தானே அது கொடுத்துட்டு இருக்கோம்.
2: அதை கேட்கல. மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு
0: கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுன்னு. ஏயா,
2: எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க?
0: வண்டி 5 கிலோமீட்டர் கூட குடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு போய் ஏன் ஊரா ஓ ஊரா பாப்பண்டு போற? பெரிய ஊர் கலவரத்தை எழுத்து விட்டுருவானோ? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஊர்வம் எழுத்து விடுறாங்களையா? நம்ம இடத்த காலி பண்ணிடுறது நல்லது. ஏன்னா வந்தாலும் வந்துருவாங்க. அண்ணா,
3: Let's go out, man. Your place or mine?

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் விஎம்எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

0: என்ன தெரியுமா? விஷயம் தெரியுமா?
1: எல்லாமே எப்படி தெரியும்?
0: ஒரு விஷயம் அடிக்கிறேன்.
2: தெரியாம தெரியாம அடிச்சா சொல்றான்.
0: சொல்ல
2: அண்ணன் தானே அடிச்சேன் சொல்றான். சொல்லுப்பா, சொல்லலன்னா வெடிக்கும். பழைய மாதிரியே அண்ணன்னே ஆரம்பி.
0: ஓய் தொலை. அதாவது உங்க குடும்பத்துல புதுசா ஒரு ரைஸ் மில் கட்டுறாங்களா?
2: ஆமா.
0: அதுக்கு உங்க பேரை வைக்க விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக் சிபாரிசு பண்றாங்களே.
2: மட்டமான தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்பே, உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி மூணு போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலையறேன். இதை புருஷா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்களா? அதுக்கு
3: என்னப்பா
2: என்ன போட்டு அடப்பு தெரிஞ்சு அடப்பு? ஏன் இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிங்களை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க.
1: என்னமா கீழே சத்தம்
2: பேசிக்கிட்டு இருக்க மாமா? இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா?
1: மறுபடியும் அங்க என்னமா
2: சேர்த்துக்கிட்டீங்க மாமா? திரும்ப திரும்ப கும்பிட்டா மிரண்டுருமா?
3: மெதுவா பேசுங்க.
2: என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க?
3: அப்படி பேசுங்க.
2: கும்மிருமே கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டு. ஆமா,
3: எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா?
2: அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா?
3: இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவா யார் யாரெல்லாம் அடிக்கல?
4: வெங்கடேஷ் அப்பாவும் சுரேஷ் அப்பாவும்.
2: பிள்ளை பத்திரம் பிள்ளை.
3: உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்?
2: என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல
3: முடிய
2: முடிய
1: என்னமா கேளு.
2: யா உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒன்னு சொன்ன கேட்டுக்கிட்டா இருக்கேன். நீங்க எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசிய வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா? ஐயா கேள்வி இருக்கா? நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்களே.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின்

தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன

0: தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மாண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சிய

லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வழி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில் ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கன் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் கடமை என்று அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சறுக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும்
உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி.யு. போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகுரல் கொடுத்தும் பிற்று நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும்
தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது, ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர், காமராஜர், பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை. அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும் நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்க்குன்றியுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையழி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து வரும் இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாடல்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள்.
நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு $2,000,000,000. அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவி அறிவுரு என்ற துறையை சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திருத்தி கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாற்று என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது
என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூட தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால் சுற்றியிருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும் தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துறுவது அகுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும் பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற
பாண்டிய மன்னன் தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோர்கள் இருப்பதால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தம் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவரவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அறிவிருக்கு அவனுக்கு பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்லதானே திங்க. படிக்காத முண்டோன் சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டு தமிழ்நாட்டில் ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு எழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீதாண்டா. இதுல தப்பு தப்பா என்ன இங்கிலீஷ் வேற சொல்ற என்ன நம்ம பேசுவே பேசுற ஏதாவது பேசுற என்னடா அப்படி மறைக்கிற என்ன மறைக்கிற என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற உங்ககிட்ட
2: என்னடா பேச்சு என்ன நம்புப்பா சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தர பயவுல்ல. ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒன்னு நேக்கா சேஷனை கூட்டி வந்து சூழலையே மிதிச்சோம் சாணியை நான் மிதிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்னா நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை வரும்போது அவனை தாவி பிடிச்சிருந்து தட்டு தட்டி உள்ள நிலையிருக்கவனா
3: என்ன?
2: நான் பாட்டு பேசிருக்கேன், இது எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்கா எங்க இங்க
1: இருக்கெல்லாம்
2: எவ்வளவு தைரியம் யா? ஏற்கனவே பண்ண தப்புதான் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டை தொடக்கப்பட்டிருக்கேன். இப்ப மேற்கொண்ட பொண்ணுக்கே நூல் விடுறிய தெரிஞ்சுனா உடனே தூக்கி போட்டு மிதிக்கலாம என்னையும் தொங்க விட்டுப்பாங்க. இந்த மாதிரி அந்த இடம் சுத்தமாயிருச்சு. இப்ப அழுக்கு உன் மனசுக்குள்ள இங்கேயும் தான் இருக்கு. நீ இங்க வந்து ரெண்டையும் தொட அங்க போய் அதை தொடக்கிறேன். கடுப்பு
1: ஓ
2: ஒரு தடவை அடிச்சா பயந்துரமாக்கும். நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேல அதிகாரி நான் தான், அதை தெரிஞ்சுக்க.
1: இப்படி கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க.
2: எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா? ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த மாதிரிப்பா, இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரு அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கிளம்பி சொன்னாரு. அப்பயே நான் அசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தியாகணும். அதுக்காக நான் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்க. ராஜினாமா பண்ணுவா? ராஜினாமா
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: தினால் கொண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி. இரு கண் இருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கண்டை கால் பார்த்ததும் உன்னை பின் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம் முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம். கண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால் நெஞ்சை தண்டிப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன் நீ தீயள்ளி தின்னச் சொல் தின்பேன். உன்னென்று சொல் இல்லை நில்லென்று கொள் என்னை வாவென்று சொல் இல்லை போவென்று கொள் இம்மென்றால் உள்ளதடி சொர்க்கம் நீ இல்லை என்றால் வீடுகாடு பக்கம்.
1: இல்லமெங்கும் இசைமழை தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பொன்னிவள நாடு என்னும் ஓவியம் வரைந்து, பொன்னிவள நாடு என்னும் ஓவியம் வரைந்து, புழுதி மகன் புவிக்களித்தான்.

தோட்டத்தை சமைத்தவரோ குப்பையின் ஓரம், ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், அழித்தெழுத வந்ததுதான் செங்கொடியாகும்.

பிள்ளைகள் சங்கொழித்த ஓசைக்கின்றே வயது ஐம்பது, வயது ஐம்பது. வயதாக வயதாக வாலிபமாகும் வரலாறே மானுடத்தின் தத்துவமாகும். எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம், எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம். எத்தனையோ தாண்டியும் நம் யாத்திரை தொடரும், யாத்திரை தொடரும். பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியுமடி வானம் வரையிலே, வானம் வரையிலே. சோதனையின் காரிருளால் துயர்படும் போதும், வேதனையின் தடைச்சுவர்கள் எதிர்படும் போதும், தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம், தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம். உச்சரித்தால் நெஞ்சில் வரும் ஒளிப்பிரவாகம், ஒளிப்பிரவாகம். பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன்வயல்

0: உன் வயல்கள் விடியுமடி வானம் வரையிலே, வானம் வரையிலே, வானம் வரையிலே, வானம் வரையிலே.
1: பெரியார் தொண்டர்களுக்கு போராட்டமே வாழ்க்கை, வாழ்க்கையே போராட்டம்.

போர் அடிக்குது போராடலாம் வாங்க தோழ, யார் அடுத்தது சூப்பர் ஸ்டார் பாரு தோழ, ஊர் கிடக்குது நமக்கு என்ன வாங்க தோழ, ஹாஷ்டாக் தெருக்குறள் அது என்ன தோழ, ஹாஷ்டாக்

அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சுக்கரை தேடி மூணு மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சுக்கரை தேடி நாலு மலை சுத்தி வந்தேன், இளைய

பாலு ரெண்டும் கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மாரடிக்கே, ரெக்க ரெண்டு மாரடிக்கே, ரெக்க ரெண்டு மாரடிக்கே. நாம் பெத்த மக்கா நழுத கண்ணீர் ஆறா பெருகி, ஆன குளிப்பாட்ட குளமா பெருகி, குதிரை குளிப்பாட்ட ஏரி பெருகி, எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி, பன்னி குளிப்பாட்ட

வணக்கம் நேயர்களே, இந்த முறை உங்களுக்கு தெரியுமாவில் நாங்கள் எடுத்து வந்திருப்பது ஃபிஃபா உலக கிண்ணம். உலகத்தில் எந்த விளையாட்டு போட்டி கோடிக்கணக்கான மக்களை ஒரே நேரத்தில் சிரிக்கவும் அளவைக்கவும் கொண்டாடவும் செய்கின்றது? எந்த ஒரு கோப்பைக்காக உலகின் ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் நாடுகள் 4 ஆண்டுகளுக்கு காத்திருக்கின்றன? அந்த பதில் ஃபிஃபா உலக கோப்பை. இன்று நாம் உலகின் மிகப்பெரிய விளையாட்டு விழாவான ஃபிஃபா உலக கோப்பையின் வரலாறு, அதன் மறக்க முடியாத தருணங்கள், உலக கால்பந்தின் ஜாம்பவான்கள் மற்றும் தற்போது நடைபெற்று வரும் 2026 உலக கோப்பை குறித்து ஒரு பதிவினை உங்களுடன் பயணம் செய்யப் போகின்றோம். கால்பந்தாட்டம் என்று உலகின் மிகவும் பிரபல்யமான